நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக வருடம் 1948 ஸ்ராவண மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:50. தொடர்வது மங்க

நாளொரு குரல். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறங்கை பொருள். குரல் எண் 178. அதிகாரம் வெக்காமை. விளக்கம்: ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தல் ஆகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் பயிர் சத்துக்களில் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்வுக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்து தினசரி நிலவரத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:40 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். பன்னிரண்டு வரலாற்றில் என்று 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனி. முதல் 7 மணி வரையும் 7:02 முதல் 7:15 வரையும் 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

சேவை செய்திகள். புதுச்சேரி ஆர்வி நகர் ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலில் திருவிழாவில் இன்று காலை அபிஷேக ஆராதனைகளும் மற்றும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை நகராட்சி மூலக்குளத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவில் இன்று காலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வீதி உலா நடைபெறும். மாலை அம்மன் வீதி உலா நடைபெறும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்கள் நாகஸ்வரம் இசை. வேலியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சல். கதையின் நாயகிகள் பகுதி 2. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள் சென்னை அஞ்சல்.

12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா அண்ட் சி லலிதா அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஹிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:30 சேர்ந்து செய் பாடப்பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும்.

5 மணிக்கு பொன்மாலை பொழுது வானவில் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: நல்லும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்க செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத பல ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை ஒளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
0: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 6:15:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் லட்சுமி வருவாய் என துவங்கும் பாடல், நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் நிறைவு பகுதி. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: வீட்டுக்கு போவோம். நேத்து தென்னையில பயிர் சத்துக்களோட குறைபாடு அப்புறம் நிவர்த்தி முறைகளை பத்தி சொன்னாரு. அவரு சொன்னதுல இருந்து நைட்டு தூங்க முடியல. சரி, தென்னையில தாக்கியிருக்கிற அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணி ஆகணும். இன்னைக்கு போயிட்டு மீதம் உள்ள அந்த நிவர்த்தி முறைகளை பத்தி கேட்டு வந்துருவோம். கிளம்புவோம். கதை முத, கதை முத, கருத்து முத்து வந்துக்கிறோம்பா. கதவு தர.
1: கருத்தமுத்த வாப்பா, வாப்பா உள்ள வாப்பா. எப்பா கையில என்னப்பா பெரிய மஞ்ச பொய்ய, என்ன உள்ள ஏதோ ஆடிட்டு அடக்கு பாம்பு எடுத்து வந்திருக்கியா?
0: கருத்தமுத்தா, நேத்து நடுவு போட்டிருந்தலப்பா, நண்டு நாத்தையும் வாக்கிய வரப்புல புடிச்சான். நைட்டு யோசிச்சான், கருத்தமுத்து கிட்ட போய் குடுக்கலான்னு. அதான்ப்பா இன்னைக்கு காலையிலயும் அதையும் எடுத்துட்டு வந்தான்.
1: சரிப்பா கருத்தமுத்து, என் நினப்பு உனக்கு எப்போதும் இருக்குது. சரி சரி, கொண்டப்பா கொண்டப்பா. நல்ல காலையிலயே அருமையான உன்னை கொண்டு வந்து எனக்கு குடுத்துட்ட.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி உட்காருப்பா உட்காருப்பா உட்காருப்பா.
0: நல்லா நண்டு ரசம் வச்சு நல்லா சாப்பிடுப்பா.
1: சரிப்பா, நண்டு ரசம் எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியுமா?
0: ஆ தெரியும் தெரியும்.
1: சொல்ல பாப்பேன்.
0: கருத்தமுத்தா, ஒரு துணி எடுத்துக்க, நல்லா உரல்ல போட்டுக்க, அதுல நண்டை போட்டு கொட்டு, உலகால நல்லா சுக்கு சுக்கா நசுக்க. அதுக்கப்புறம் அது பொடி பொடி ஆயிடும். அந்த துணியோட ஒன்னா சேர்த்து புடிச்சு ரெண்டு கையில வச்சு புழிஞ்சினா அந்த சாறு போல வடியும். அது உரல்ல ஊத்திக்கும். அப்புறம் அந்த சாறை எடுத்து நீ ரசம் வைய, உங்க வீட்டுல இருக்கிட்ட சொல்லு, பூண்டு மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பரா வைப்பாங்க. இந்த நண்டு ஓட மட்டும் தூக்கி கீழே போட்டுருப்பான்.
1: சரிப்பா சரிப்பா, நண்டு ரசம் உனக்கு தெரியுதான்? நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாதான் சொல்றப்பா. சரி சரி உட்காருப்பா.
0: சரி கதமுதா, கதமுதா, தென்னையில பயிர் சத்துக்களோட குறைபாடு அப்புறம் நிவர்த்தி முறைகளை பத்தி சொன்னேன். இன்னைக்குதான் நீ மத்த அறிகுறிகள் எல்லாம் என்னன்னு சொல்றேன்னு சொன்ன, அது கொஞ்சம் இன்னைக்கு விவரமா சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்தமுத்து, நேத்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து,
0: ஆமா,
1: இந்த பற்றாக்குறைக்கு என்ன அறிகுறி, அதுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் வந்து போரானு, இந்த மாதிரி சத்து பற்றாக்குறை வந்ததுன்னா என்ன அறிகுறி தென்படும், அதுக்கு என்ன செய்யலாம், இதுதான் நான் சொல்ல போறேன்.
0: சரி சரி.
1: முதல்ல கால்சியம் பற்றாக்குறை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தென்னை மட்டை இலை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல குறுகலான வெள்ளையா பட்டை தெரியும்பா, பட்டை பட்டையா வெள்ளையா தெரியும்.
0: சரி,
1: அது வந்து இயற்கையானது கிடையாது, ஏதோ பற்றாக்குறையினாலதான் இலையில வந்து வெள்ளையா பட்டையா இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: சரி,
1: இலை நரம்புக்கு இடையில மஞ்சள் அப்புறம் இலை ஓரங்கள்ல துரு பிடிக்கிற மாதிரி, அதை கருகின மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தோற்றம் இருக்கும்பா, இலையே அப்படியே சுருட்டிக்கிட்டு வரும். அதை வச்சே நம்ம ஏதோ பிரச்சனை இருக்கு, இது கால்சியம் பற்றாக்குறையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம்.
0: சரி,
1: பொதுவா அமிலத்தன்மையுடைய நிலங்கள்ல இது அதிகமா தென்படும்பா.
0: சரி,
1: தென்னையில தண்டு அப்புறம் இலைகளுடைய வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப உதவியா இருக்குது. இந்த குறைபாடு நெட்ட ரகத்தை விட குட்ட ரகத்துலதான் அதிகமா தென்படும்பா.
0: ஓஹோ,
1: பொதுவா இந்த மாதிரியான சத்து பற்றாக்குறையெல்லாம் நெட்ட மரத்தை விட குட்ட மரத்துலதான் அதிக பாதிப்புகளையும் உண்டு பண்ணும். சரியா?
0: சரி சரி சரி.
1: இந்த பற்றாக்குறைய நீக்கிறதுக்கு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பாஸ்பேட், அப்புறம் ராக் பாஸ்பேட், இதெல்லாம் நம்ம மரத்துக்கு இடணும்.
0: சரி,
1: அப்ப இந்த பற்றாக்குறைய நிவர்த்தி செஞ்சிடலாம். அடுத்ததா மெக்னீசியம். மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தா முதிர்ந்த இலை இருக்குல்ல, அது பழுப்பா போய் அப்படியே காஞ்சி போன மாதிரி தென்படும்பா. இலை ஓரங்களை ஒட்டி பெரிய மஞ்சள் நிற பட்டைகள் தோன்றி நடுப்பகுதி மட்டும்தான் பச்சையா இருக்கும்.
0: ஓஹோ,
1: சரியா? தீவிர பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இலை நுனியும் கருகிப்படும். இலை ஓரம் கருகி ஒளி புக முடியாத சிவப்பான பழுப்பு நிற புள்ளிகள் அங்கங்க தோன்றி அந்த நுனி பகுதியானது மஞ்சள் நிறமடைந்து அடிப்பகுதி வரைக்கும் அந்த மஞ்சள் பரவிட்டே வரும்.
0: கருத்தமுத்தா, நீ சொல்ற அறிகுறி எல்லாம் என் தண்ணியில இருக்குதுப்பா.
1: கருத்தமுத்து, அறிகுறி தென்படுதுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பற்றாக்குறை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நெட்ட ரகத்தை விட குட்ட ரகத்துலதான் அதிகமா பாதிப்புகள் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன்.
0: ஆமா,
1: அதை வந்து நம்ம முதல்ல கவனிக்கணும்பா.
0: சரி சரி.
1: நீ வேற குட்ட ரகம் தான் அதிகமா வச்சிருக்கிற, இளநிக்காக வச்சிருக்கிற. ஆக உனக்கு சத்து பற்றாக்குறை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்களை நாம கொடுக்கணும். கந்தக சத்தும் இதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா மஞ்சளா பச்சை அப்புறம் மஞ்சள் கலர்ல அந்த சில நேரத்துல ஆரஞ்சு நேரத்துல கூட இலை இருக்கு, அதுவும் அந்த மட்டையில பாரு. முதிர்ந்த இலை மட்டும் பச்சையா இருக்கு, மத்த இலையெல்லாம் எப்படி இருக்கு பாரு, தண்டு பகுதி வீக்கா இருக்க மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா

0: உலக சொத்து பற்றாக்குறையும் இருக்கும் போல இருக்கு. காய் வந்து முதிரத்துக்கு முன்னாடி ஏதாவது கொட்டிடுதாப்பா மரத்துல?
1: ஆமாங்க, அது முத
0: காய் முதிர்வதற்கு முன்னாடியே கொட்டுது அப்படின்னா கந்தக சத்து பற்றாக்குறை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ப்பா. கந்தகத்துடைய அளவு 0.13% குறையக்கூடாது. பொதுவா 0.12 to 0.19% வரைக்கும் நாம தென்னை மரத்துக்கு அந்த சத்து இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
1: சரி,
0: இப்ப ஜிப்சம் இருக்குல்ல, அதுலயே கந்தக சத்து இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: அடுத்ததா பாஸ்பரஸ் பற்றாக்குறைப்பா. அதுக்கு அறிகுறின்னு பார்த்தோம்னா ஒளி புகக்கூடிய மஞ்சள் அப்புறம் ஆரஞ்சு நிற புள்ளிகள் இலையில தோன்றும்.
1: சரி,
0: பொதுவா நம்ம இவ்வளவு நேரம் அறிகுறின்னு பார்க்கும் போது ஓரளவுக்கு எல்லாமே ஒன்னு மாதிரியே தான் இருக்கும்.
1: ஆமாங்க, நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுப்பா. இதுலயும் ஆரஞ்சு புள்ளி வருங்கிற, அதுலயும் மஞ்சள் நிறம் வருங்கிற, அப்புறம் மட்டை பழுப்பா இருக்குங்கிற.
0: கர்த்தமுத்து, அறிகுறி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு.
1: சரி,
0: ஆனா நாம தான் இந்த சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குமா அப்படிங்கறதுல வந்து எல்லா சத்துக்களும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துறது நல்லதுப்பா.
1: சரி சரி சரி,
0: சரியா? வயதான இலைகள்ல கருகள் நிற புள்ளிகள் தோன்றி இலை நுனி சுருண்டு போயிருக்குன்னா இந்த பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறையா இருக்கலாம். ஆக அதையும் நம்ம கொடுக்கணும். துத்தநாக சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா இலை சிறுத்து போயிடும், உருமாறி காணப்படும். இந்த பற்றாக்குறைய தவிர்க்கறதுக்கு மரம் ஒண்ணுக்கு 200 gram துத்தநாக சல்பேட்டு இத நாம கொடுக்கணும்பா. போரான் சத்து பற்றாக்குறையும் முக்கியமான ஒரு விஷயம் தான்ப்பா. ஏன்னா மகரந்தம் சூழ் நல்லா உருவாகி காய் நல்லா பிடிக்கணும், பூ நல்லா பூக்கணும் அப்படின்னா இந்த போரான் சத்து பற்றாக்குறை இருந்துடக்கூடாது. அதனால அதாவது போராக்ஸ்னு கிடைக்குது இல்லையா, மரம் ஒன்னுக்கு 200 gram வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும்ப்பா. சோடியம் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இந்த பெண் பூக்கள் உற்பத்தி ஆகுறதுல பாதிப்பு ஏற்படும். அதையும் நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம சாப்பாட்டு உப்பு இருக்குல்ல, அதை கூட நம்ம தென்னங்கண்ணு வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தர மரத்தை ஒட்டி கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளம் தோண்டி ஒரு 1 kilo சாப்பாட்டு உப்ப நம்ம அந்த வேறு பகுதியில் அது கிடைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா மரம் எடுத்துக்கும்பா.
1: ஓஹோ, சரி சரி. சத்துக்களுடைய பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன அறிகுறி, அதை எப்படி நிவர்த்தி பண்றது, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொன்னப்பா.
0: சரி கருத்தமுத்து, பயனுள்ள பல செய்தியும் உனக்கு சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: இப்ப நீ மட்டும் இல்லப்பா, தென்னந்தோப்பு வச்சிருக்கிற அவ்வளவு பேரும் இந்த தென்னை சாகுபடியில நல்ல காய்ப்பு இருக்கணும், மரம் நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு மரம் வந்து வாழணும் அப்படின்னா இந்த முறைகள் எல்லாம் கடைபிடிச்சாதான்ப்பா நல்லது.
1: ஆமா காத்தமுத்த, கரெக்டா சொன்னப்பா. நீ சொன்னதா மற்ற விவசாயிகளுக்கு நான் சொல்லிடுறேன்ப்பா. இதெல்லாம் கடைபிடிச்ச தேங்காய் விளைச்சல்ல எந்த பற்றாக்குறை இல்லாம நல்ல முறையில சாகுபடி செஞ்சு நிறைய லாபம் பாக்குறேன்ப்பா. நண்டு ரசம் வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குதா?
0: எப்பா கருத்தமுத்து, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்க வீட்டுல நண்டு ரசமே வச்சுட்டாங்கப்பா.
1: பரவாயில்லப்பா,
0: இருப்பா இருப்பா, நீனு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புப்பா.
1: சரி கருத்தமுத்தா, நேத்து வந்து எனக்கு ஒரே சளியா இருந்தது, நண்டு ரசம் குடிச்சா சளி எல்லாம் போயிட்டு நினைக்கிறேன்.
0: இந்தாப்பா கருத்தமுத்து,
1: கொண்டா கொண்டா காத்தமுத்த.
0: எப்படி பாருக்க
1: காத்தமுத்தா, நல்ல காரம் சாரமா சூப்பரா இருக்குப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, அப்ப நீ கிளம்பு.
1: சரி,
0: நானும் வயலுக்கு போயிட்டேன், அப்படியே விவசாய ஆபீசரை பாத்துட்டு வந்துடுறேன்.
1: சரி காத்தமுத்த, போயிட்டு வரும்பா.
0: போயிட்டோப்பா போயிட்டோப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள், தென்னை பயிர் சத்துக்கள் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்து நிறைவு பகுதி. பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத்

0: தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசுத் துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்தபோது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள்

0: மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத் தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய்கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. தொடர்வது ராம் தங்கநகை மாளிகை வழங்கும் சூழல் அறிவோம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும் வழங்குபவர் முனைவர்

0: எஸ் காயத்ரி அவர்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் போன்ற உயிருள்ளவையும் காற்று, நீர், மண் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்றவையும் இணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கும் இயற்கை அமைப்பு சுற்றுச்சூழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வாழும் பூமி பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் மண்டலங்களை உள்ளடக்கியது. சூழல் மண்டலங்களின் அளவு வேண்டுமானால் மாறுபடலாம். அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடு ஒரு சூழல் மண்டலம் என்பதைப் போலவே ஒரே ஒரு மரம் கூட ஒரு சூழல் மண்டலம்தான். பெருங்கடல் ஒரு சூழல் மண்டலம் என்றால் நீர் நிரம்பிய சிறு குட்டை கூட ஒரு சூழல் மண்டலம்தான். இத்தகைய சூழல் மண்டலங்கள் தாமாகவே இவ்வுலகின் உயிர்களுக்கு அளித்து வரும் பயன்கள் சுற்றுச்சூழல் சேவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர், காற்று, உணவு உற்பத்திக்கு தேவையான மண், மகரந்த சேர்க்கை, உயிர் வாழத் தகுந்த வெப்பநிலை, தட்பவெப்பநிலையை சீராக வைத்திருத்தல், உயிர்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களிலிருந்து பாதுகாத்தல் போன்றவை யாவும் பல்வேறு சுற்றுச்சூழல் மண்டலங்கள் நமக்கு அளிக்கும் சேவைகள்தான். இவை மட்டும் அல்லாது நோய்களை உருவாக்குகின்ற கிருமிகள் பரவாமல் சீராக வைத்திருப்பதும், மனிதர்களை அவை பாதிக்காமல் பாதுகாப்பதும் இத்தகைய மண்டலங்களின் சேவைகள்தான். இந்த சுற்றுச்சூழல் சேவைகள் யாவும் நமக்கு இலவசமாக கிடைப்பதால் அவற்றின் மதிப்பை நாம் உணர்வதே இல்லை. அதன் விளைவாக நாம் இந்த உலகில் வந்ததிலிருந்து, ஏன் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கிடைத்து வரும் இத்தகைய சுற்றுச்சூழல் சேவைகளுக்கு விலை நிர்ணயம் செய்யும் ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். குடிக்கும் நீருக்கு விலை கொடுக்கும் இந்த நிலை உலகின் சில நாடுகளில் ஏற்பட்டு இருந்தாலும், நமது நாட்டின் ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்திலும் சில ஆண்டுகளுக்கு முன் இது தோன்றியது. இமயமலையை தொடர்ந்த தௌலாதர் மலையின் அடிவாரத்தில் உள்ள பாலம்பூர் என்ற ஊர் சுற்றுலாவிற்கு பெயர் போனது. அந்த நகராட்சியை சுற்றி தேயிலை தோட்டங்கள் அதிகமானதால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. பாலம்பூரின் நீராதாரம் அந்த மலையில் உள்ள போகல் என்ற வற்றாத ஜீவநதியாகும். அதன் நீர்வரத்து குறைவதுதான் பற்றாக்குறைக்கு காரணம் என்று தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் வசிப்பவர்கள் அளவிற்கு அதிகமாக மரங்களை வெட்டுவதுதான் காரணம் என்றும் கண்டறியப்பட்டது. அந்த கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் அமைப்புடன் பாலம்பூர் நகராட்சி செய்து கொண்ட ஓர் ஒப்பந்தத்தின் மூலம் நகராட்சி அவர்களுக்கு வருடந்தோறும் குறிப்பிட்ட தொகையை தரும். மாறாக கிராம மக்கள் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காட்டின் வளங்களை பயன்படுத்திக் கொள்வர். அந்த ஒப்பந்தம் செயல்பட தொடங்கிய பின்னர் போகல் நீரூற்றின் நீர்வளம் அதிகரிக்க நகரின் தண்ணீர் பிரச்சனையும் கட்டுக்குள் வந்துள்ளது. இதுவே நம் நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் பணபலன் ஆகும். இது உதாரணம் மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான எச்சரிக்கை மணியும் கூட. இயற்கை தரும் இலவசங்களை அவை இலவசமாக கிடைக்கும் காலகட்டத்திலேயே அவற்றுக்கே உரிய மரியாதையுடன் நடத்தி பாதுகாத்தால் மட்டுமே அவை தொடர்ந்து இலவசமாக கிடைக்கும். இயற்கை அவற்றுக்கு விலை நிர்ணயிக்க ஆரம்பித்தால் அது விலை மதிப்பற்ற மனித உயிராக கூட இருக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகை வழங்கிய சூழல் அறிவோம். தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தனது இல்லத்தில் அரசு துறை செயலர்களுடனான 3வது உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார். உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, வெளியுறவு மற்றும் நிர்வாக துறைகளின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான உத்திசார் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தமது தொலைநோக்கு பார்வையை பிரதமர் பகிர்ந்து கொண்டார். லடாக்கில் ஜம்மு காஷ்மீர்

0: உயர்நீதிமன்ற அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதை வரவேற்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இதன் மூலம் லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சட்ட சேவைகள் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் லடாக்கின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அரசியல் அமைப்பு ரீதியிலான பாதுகாப்பையும் உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டல்வின் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் டி பிரிவில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கான இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமை.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: கிடைத்த வெகுமதிகளில் ஒன்று தங்கச்சங்கிலி. அது 52 பவுன் பெறுமானம் உள்ளது. என் மனைவிக்கு என்று அதை அளித்தனர். ஆனால் அதுவும் கூட என்னுடைய பொது சேவைக்கு அளிக்கப்பட்ட வெகுமதியே. ஆகையால் மற்றவைகளிலிருந்து அதை நான் தனியாக பிரித்துவிட முடியாது. ஒரு நாள் மாலை இந்த வெகுமதிகளில் பெரும்பகுதியை எனக்கு அளித்தார்கள். அன்று இரவெல்லாம் என்னால் தூங்கவே முடியவில்லை. என் அறையில் அங்கும் இங்கும் இரவெல்லாம் உலாவினேன். தீவிரமாக சிந்தித்தேன். ஆனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. ஆயிரக்கணக்கில் மதிப்புள்ள இந்த வெகுமதிகளை வேண்டாம் என்று துறந்து விடுவது எனக்கு கஷ்டமாக

இருந்தது. அவைகளை வைத்துக் கொள்ளுவதோ இன்னும் அதிக கஷ்டமாக இருந்தது. அவைகளை நான் வைத்துக் கொள்கிறேன் என்றாலும் என் குழந்தைகளின் சங்கதி என்ன? என் மனைவியின் விஷயம் என்ன? சேவைக்கு வேண்டிய வாழ்க்கை நடத்த அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சேவை ஒன்றே அதற்குரிய சன்மானம் என்றும் அவர்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். வீட்டில் என்னிடம் விலை உயர்ந்த நகை எதுவும் இல்லை. எங்கள் வாழ்க்கையையே விரைவாக எளிமையாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்க தங்க கடிகாரங்களை நாங்கள் எவ்வாறு வைத்துக் கொள்ள முடியும்? தங்கச் சங்கிலிகளையும் வைர மோதிரங்களையும் நாங்கள் எவ்வாறு அணிந்து கொள்ள முடியும்? மக்கள் நகைகளின் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று பல தடவை நான் மக்களுக்கு உபதேசம் செய்தும் இருக்கிறேன். அப்படி இருக்க என்னிடம் வந்திருக்கும் நகைகளை நான் என்ன செய்வது? இந்த வெகுமதிகளையெல்லாம் நான் வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். இவற்றையெல்லாம் சமூகத்திற்கே சொந்தமானதாக்கி இதற்கு சில தர்மகர்த்தாக்களை நியமித்து ஒரு கடிதம் எழுதினேன். பேர்சி ருசம்ஜியையும் மற்றும் சிலரையும் தர்மகர்த்தாக்களாக நியமித்தேன். காலையில் என் மனைவியுடனும் குழந்தைகளோடும் ஆலோசனையை நடத்தி இப்பெரும் பாரத்தை நிவர்த்தி செய்து கொண்டேன். இதற்கு என் மனைவியை சம்மதிக்க செய்வதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்பதை அறிவேன். குழந்தைகளை பொறுத்தவரையில் எந்த விதமான கஷ்டமும் இராது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அவர்களையே என் வக்கீல்கள் ஆக்கிக் கொண்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்தேன். என் யோசனைகளை குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொண்டு விட்டனர். இந்த விலை உயர்ந்த வெகுமதிகள் நமக்கு தேவையில்லை. ஆகையால் அவற்றை சமூகத்திற்கு திருப்பி கொடுத்து விட வேண்டியதே. அவை நமக்கு எப்பொழுதாவது தேவைப்பட்டால் நாம் அவற்றை எளிதில் விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று குழந்தைகள் கூறினர். நான் ஆனந்தம் அடைந்தேன். அப்படியானால் உங்கள் தாயாரிடம் இதை குறித்து எடுத்து கூறி அவளையும் இதற்கு சம்மதிக்க செய்வீர்கள் அல்லவா என்று கேட்டேன். நிச்சயமாக செய்வோம், அது எங்கள் வேலை. அம்மாவுக்கு நகைகள் வேண்டியதில்லை. அவைகளை எங்களுக்காக வைத்திருக்க வேண்டுமென்றே அவர் விரும்புவார். எங்களுக்கு அவை தேவையில்லை என்று நாங்கள் கூறும்போது அவைகளை கொடுத்துவிட அம்மா ஏன் சம்மதிக்க மாட்டார் என்றும் கூறினார்கள். பேச்சளவில் இது எளிதாகத்தான் இருந்தது. ஆனால் காரியத்திலோ அது அதிக கஷ்டமாக இருந்தது. என் மனைவி, இவையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கும் அவை வேண்டாம் என்று இருக்கலாம். அவர்களை நீங்கள் தட்டி கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியெல்லாம் அவர்கள் கூத்தாடுவார்கள். நகைகளை நான் போட்டுக்கொள்வதை நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் என் மருமக பெண்கள் வரும்போது அவர்கள் விஷயம் என்ன? நிச்சயம் அவர்களுக்கு நகைகள் வேண்டியிருக்கும். நாளைக்கு நம் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யாருக்கு தெரியும்? அதிக அன்போடு அளிக்கப்பட்ட இந்த வெகுமதிகளை திருப்பி கொடுத்துவிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்றார். இவ்வாறு அவள் வாதங்களை சண்டமாரதமாக பொழிந்தாள். முடிவில் கண்ணீர் வடித்தும் அவற்றை பலப்படுத்தினாள். ஆனால் குழந்தைகளோ உறுதியுடன் இருந்தார்கள். நானும் அசையவில்லை. நான் சாந்தமாக இப்படி கூறினேன், குழந்தைகளுக்கு இனிமேல்தான் விவாகம் நடக்க வேண்டும். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே விவாகம் செய்து வைத்துவிட நாம் விரும்பவில்லை. அவர்கள் வளர்ந்ததும் அவர்கள் காரியங்களை அவர்களே முடித்துக் கொள்ளுவார்கள். மேலும் நகை பித்து பிடித்த பெண்களை நம் குமாரர்களுக்கு நாம் மனம் செய்து வைக்கப் போவதில்லை என்பதும் நிச்சயம். அவர்களுக்கு நகை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அவற்றை வாங்கிக் கொடுக்க நான் இருக்கிறேன். அப்பொழுது நீ என்னை கேள். அதற்கு அவள், உங்களை கேட்பதா? இவ்வளவு நாள் பழகியும் உங்களை எனக்கு தெரியாதா? என் நகைகளை பிடுங்கிக் கொண்டீர்கள். அவற்றை நான் போட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கவும் நீங்கள் என்னை விடவில்லை. இப்படிப்பட்ட நீங்கள் மருமக்கள்மார்களுக்கு நகை வேறு செய்து போட்டுவிட போகிறீர்களாக்கும். முடியாது, நகைகளை நான் திருப்பி கொடுக்க போவதில்லை. மேலும் என்னுடைய கழுத்துச் சரத்தை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றாள். ஆனால் அந்த கழுத்துச் சரத்தை உனக்கு கொடுத்தது என் சேவைக்காகவா உன் சேவைக்காகவா என்று நான் கேட்டேன். உங்கள் சேவைக்காகவே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் செய்த சேவை நான் செய்த சேவையே அல்லவா? உங்களுக்காக இரவு பகல் நான் பாடுபட்டு உழைத்திருக்கிறேன். அதெல்லாம் சேவை அல்லவா? போகிறவர்கள் வருகிறவர்களையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் உழைத்து நான் கண்ணீர் வடிக்க செய்தீர்கள். அவர்களுக்கெல்லாம் அடிமையாக உழைத்தேனே என்றாள் என் மனைவி. இச்சொல்லம்புகள் என் உள்ளத்தில் தைத்தன. அவற்றுள் சில ஆழப்பதிந்தன. ஆனாலும் நகைகளை திருப்பி கொடுத்து விடுவது என்று நான் உறுதி கொண்டு விட்டேன். இதற்கு அவளும் முடிவாக சம்மதித்து விடும்படி செய்வதில் எப்படியோ வெற்றி பெற்றேன். 1896 1901 கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் யாவும் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டன. ஒரு தர்மகர்த்தா பத்திரம் தயாரித்தேன். அந்த வெகுமதிகளையெல்லாம் ஒரு பேங்கில் ஒப்படைத்தேன். என் விருப்பப்படியோ தர்மகர்த்தாக்களின் விருப்பப்படியோ
இந்நிதியை சமூகத்தின் சேவைக்கு பயன்படுத்துவது

0: என்று ஏற்பாடு செய்தேன். பொதுஜன காரியங்களுக்கு நிதி எனக்கு தேவைப்பட்டு இந்த தர்ம நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதே என்று நான் எண்ணிய போதெல்லாம், தேவைக்கு வேண்டிய பணத்தை வெளியிலேயே வசூல் செய்து கொள்ள என்னால் முடிந்திருக்கிறது. ஆகையால் அந்த நிதி அப்படியே செலவாகாமல் இருந்தது. அந்த நிதி இன்னும் இருந்து வருகிறது. தேவைப்படும் போது செலவிட்டு வருகிறார்கள். ஒழுங்காக அந்நிதி சேர்ந்து கொண்டும் வருகிறது. இவ்வாறு இந்நிதியை உண்டாக்கியதற்காக நான் என்றும் வருந்தியதே இல்லை. சில ஆண்டுகளானதும் அப்படி செய்ததுதான் புத்திசாலித்தனமானது என்பதை என் மனைவியும் அறிந்து கொண்டாள். எத்தனையோ ஆசைகளிலிருந்து அது எங்களை பாதுகாத்தது. பொதுஜன சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் விலை உயர்ந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய திடமான அபிப்பிராயம்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஸிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து

0: பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை இன்று தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம் ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.

0: உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 1959 ஆண்டு நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் ஷர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புகையிலை, அதனுடைய பாதிப்புகள் என்ற விஷயங்கள் தான். புகையிலையினுடைய பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். புகையிலை என்பது வந்து ஒரு பணப்பயிர். இந்தியாவில் நம்ம விவசாயிகள் பயிராக பயிரிட்டு அதை விற்பனை வந்து செய்யக்கூடியாங்க. அது பல வடிவங்களில் வந்து நமக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 26 கோடி மக்கள் வந்து புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி வந்திருக்காங்க. இந்த பழக்கம் பல்வேறு வடிவங்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகைக்கும் வகை புகையிலைன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெல்லும் வகை புகையிலைன்னு சொல்லுவோம். இந்த புகைக்கும் வகை புகையிலை என்பது வந்து வெளியிடக்கூடிய புகையினுடைய தாக்கத்தினால நிறைய பாதிப்புகள் வருது. அதே மாதிரி இந்த மெல்லும் வகை புகையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் போன்ற என்ன

0: மற்ற பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. சரி, இதனுடைய பாதிப்புகள் வந்து 26 கோடி மக்கள் இதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்ன பிறகும் வந்து ஏன் இதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய அடிமைப்படுத்தும் தனம், அதனாலதான் திரும்ப திரும்ப இதை வந்து பயன்படுத்திட்டே வராங்க. இந்த 2016-17 எடுக்கப்பட்ட சர்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வேல தான் வந்து இந்தியா முழுக்க எவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு பாக்குறப்போ 26 கோடி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதனால் வந்து இதை இன்னும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, 45% ஆண்களும் 12% பெண்களும் வந்து இந்த புகையிலைய வந்து ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்திட்டே வராங்க. அதனால வந்து எண்ணற்ற பாதிப்புகளும் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. உலகத்திலே வாய்ப்புற்றுநோய் அதிகமா இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தான். அதற்கு முதல் காரணமாக இருப்பது வந்து இந்த புகையிலை பயன்பாடு. இந்த புகையிலைனால வந்து வாயில் நம்ம புற்றுநோய் ஆரம்பிச்சு தொண்டை புற்றுநோய், கணைய புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், தோல் சுருக்கம், கண்புரை நோய், முடி உதிர்தல், பற்களில் கரை ஏற்படுதல், நம்மளுடைய பல்லுல ஈரில் ஏற்படக்கூடிய புண்கள், ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு போன்ற விஷயங்களோடு சேர்த்து எண்ணற்ற வகையான கேன்சர்கள் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு காரணியாக இருப்பது வந்து புகையிலை. இந்த புகையிலையே நீங்க எந்த விதத்துல பயன்படுத்தினாலும் அது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்க தான் செய்யுமே தவிர்த்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோ இல்ல ஊக்கத்தையோ சந்தோஷத்தையோ வந்து கொடுக்கக்கூடியது வந்து கிடையவே கிடையாது. அது ஒரு போலியான ஒரு தாக்கமாக தான் இருக்கிறது இந்த புகையிலை பயன்பாடுன்றது. புகையிலைன்றது பல்வேறு விதத்துல கிடைச்சாலும் இந்தியாவில அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெல்லுமகை புகையிலை தான். சராசரியா வந்து 20 கோடி மக்கள் மெல்லுமகை புகையிலையை வந்து பயன்படுத்துறதா வந்து இந்த ஆய்வறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் வந்து மாணவர்கள் இளைஞர்களிடையே அதிகமாக இருப்பதாகவும் கொஞ்சம் வயதானவர்களிடையே போக போக இது குறைவதாகவும் நம்ம வந்து நிறைய அந்த சர்வே நம்ம பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த புகையிலையை பயன்படுத்துவதனால பிறருக்கு வந்து 2ம் நிலை 3ம் நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்கதான் செய்யுது. இந்த புகையிலை பயன்பாடு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து மாறுபாடுகள் அடைது. இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இருக்கக்கூடிய புகையிலை பயன்பாடு என்பது வந்து இப்பொழுது தற்காலிகமாக வந்து மெல்லுமகை புகையிலையை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே வந்து கல்லூரி இளைஞர்களிடையே வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் புகைக்கும் வகை புகையிலையை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கு. இது சின்ன வயசுல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தாக்கம் வந்து இருக்கு. அதனுடைய பாதிப்புகளை நாம் புரிந்து கொண்டு கண்டிப்பாக அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கிறேன். நேயர்கள் எல்லாரும் இதனை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம்.

நேயர்கள், இதுவரை பிடபிள்யூஎஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்து தினசரி நிலவரத்தை கேட்டீர்கள். நேரம் 7:40 21 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். வணக்கம் மக்களை நிகழ்ச்சி வந்தாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வேற லெவல்ல இருக்கிற ஒரு எஃபி கொஸ்டினா எங்களோட பேஸ்புக் பேஜ்ல நாங்க அப்லோட் பண்றோம். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? ஆமாங்க, நீங்க தான் போய் ஆன்சரை கரெக்டா கமெண்ட் பண்ணும். கரெக்டா கமெண்ட் பண்றவங்களோட பேர் நிலையத்திலிருந்து நான் உங்களுக்காக படிப்பேன். நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்கிற சூப்பரான கேள்வி என்னன்னா, சமீபத்தில் நடைபெற்ற மை 3 15 கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே நடைபெற்றது? மறுபடியும் சொல்றேன், சமீபத்தில் நடைபெற்ற மை 3 15 கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே நடைபெற்றது அப்படின்றதுதான் அந்த வேற லெவல்கான கேள்வி. நீங்க போயிட்டு உங்களோட சரியான விடையை எங்களோட முகநூல் பக்கத்துல ரொம்ப சூப்பரா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்களோட பேரை கண்டிப்பா நான் இங்க இருந்து படிக்க தயாரா உட்காந்துட்டு இருக்கேன். சூப்பரான பாட்டு வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 7:46 32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில வேற லெவல சூப்பரான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன், என்னன்னா சமீபத்தில் நடைபெற்ற மை 3 கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்றதுதான் கேள்வி. சரியான விடைய நிறைய பேர் சூப்பரா வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பதில்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. சரியான பதில்களை மறக்காம போய் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முகநூல் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க, சூப்பரான பாட்டு வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இன்ன மைல
1: வேற லெவல் பா.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த

எஃப்எம் 90.8 வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான வேலை வாய்ப்பு செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் வாய்ப்பு. திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரேட் டெக்னீஷியன் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பட்டப்படிப்பு. வயது 1/8/2026 படி 18 முதல் 27 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபன் மாதம் 10,900 முதல் 12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ₹236. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 12/9/2026. விவரங்களுக்கு திருச்சி .bhel.com என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.

நேரம் 7:57 25 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 வணக்கம் மக்களோட நிறைவு பொதிக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டோம். நிகழ்ச்சியில சமீபத்தில் நடைபெற்ற மைத்ரி 15 கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்றதா நம்ம கேள்வியை கேட்டிருந்தோம். சரியான விடை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாய்லாந்து அப்படின்றதா சரியான விடை. நிறைய பேர் ரொம்ப சூப்பரா சரியான விடையை கமெண்ட் பண்ணிருந்தீங்க. யார் யார் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா புதுவை கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், முல்லக்காடு பாபு, பிரபு வீரா ராஜபாளையம், சின்னக்கண்ணூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, லூயிஸ் செல்வராஜ், ஆரூர் ஜான் ஷாஜா நஜிமுதீன், வி ஆர் செந்தில், அன்பு எம் கெடார், அன்புராணி, நந்தகுமார் என்எஸ்ஆர், ஹரிஹரன், வீரதுரை, புவனகிரி சுமதி பாபு, கருப்பண்ணன் ரங்கசாமி, மதுரை சோ சண்முக சுந்தரம், செங்கல்பட்டு ரமணி வில்வம், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, சேப்பு விஜயராகவன், மேல ஓடுதுறை, இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா சரியான விடைய எங்களோட முகநூல் பக்கத்துல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வணக்க மக்கள் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே மேக்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கு வங்கம் சென்றுள்ளார். இன்று காலை சிலிகுரியில் அமைந்துள்ள சசாஸ்திரா சீமா பல் தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையின் பொறுப்பின் கீழ் பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவித்தல், தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை சுற்றுலாத்துறையில் பயன்படுத்துதல், சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. நீட், ஜேஇஇ மெயின், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்கும் நடைமுறை நியாயமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. விடைக்குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் தேவையற்ற மற்றும் ஆதாரமற்ற ஆட்சேபனைகளை தவிர்ப்பதற்காகவே இக்கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், அருமார்த்தபுரம், மூலக்குளம், ஜே ஜே நகர், கம்பன் நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல்

வீசக்கூடியதாகவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜி சாண்டி. நம்ம கடந்து போற நிறைய நேரங்கள்ல நம்ம கடந்து போற ஊரை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல, கரெக்டா? அப்படிதான் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல எந்த ஊர்ல யாரு என்ன பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருந்திருப்பீங்க. எனக்கோ யாரு இன்னைக்கு எந்த ஊரை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டு இருக்கேன். டிராபிக்ல மாட்டிட்டாங்களா இல்லனா அவங்களும் பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஒரு சின்ன விளம்பரத்தை தேடி கேட்டுட்டு வந்துருங்க, யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
1: வாங்க, யாரு எங்கிருந்து நம்ம புதுவை ஷோல நம்ம ஊரை பத்தி நம்ம கிட்டே சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
8: 102.8 இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சந்தியா. இன்னைக்கு காலையில எல்லா ஸ்கூலு ஆபீஸ்னு பரபரப்பா இக்கியே சாப்பிடலாமா வேணாமான்னு தூக்கி போட்டு பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே பிஸியா இருக்கிற டைம்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வீராம்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக பேச போறோம். நம்ம கூட ஒருத்தவங்க பேசறதுக்கு ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சரிம்மா, நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க வீராம்பட்டினத்துல?
9: நான் வீராம்பட்டினா 20 வருஷமா 30 வருஷம் இருக்கும்.
8: சரி, ஓகே. இந்த ஊர்ல உங்களுக்கு பிடித்த விஷயம்னா என்ன? இந்த ஊர்ல என்னென்ன இருக்கு?
9: இது கோயில் இருக்குது, சிங்கனம்ம கோயில, கடல் இருக்குது, படத்தேர் இருக்கு, முத்துப்பல்லாக்கு நடப்போம், அதான் பெரிய விசேஷம். அரங்கமோடு இருக்குது, பெரும கோயில் இருக்குது, அதெல்லாம் பெரிய விசேஷம்னா கடத்தேரு, மார்க்கெட்டு இருக்கா, சிங்கனம்ம கோயில் இருக்கு, அதெல்லாம் புனேசம்மா கோயில் இருக்கு.
8: இப்ப இந்த ஊர்ல இப்ப வீராம்பட்டினத்துல இருக்கோம்ல, நீங்க பாத்து வளர்ந்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன இருக்கும்?
9: எங்களுக்கு பிடிச்ச விஷயம் வீராம்பட்டினம். அது வந்து

0: ஒரு டான்ஸு, ஒரு மீட்டிங் வைக்கிறனா, ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறனா, அது ஒரு விரும்பி நாங்க கேட்போம்.
1: வீட்டு
0: குடும்பத்தால போயிருக்கோம், அது ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி. கடல்ல போய் உட்காந்து
1: அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்,
0: மறக்க முடியாத அனுபவம். இதான் சுனாமி தான் மறக்க முடியாத பெரிய சுனாமி வந்து அதான் பெரிய மறக்க முடியாத.
1: இல்ல நீங்க வந்து இப்ப ஃபேமிலியோட போயிருப்பீங்கல்ல, நாங்க இந்த விசேஷத்துக்கு போனோம், எல்லாருமா போனோம், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம், அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்கும்ல.
0: போயிடும் விசேஷத்துக்கு போய் ஜாலியா இப்போ இது டிவி இது பார்த்து செல்ல பாத்துக்கிட்டு அழகா அப்படிச்சுட்டு
1: ஜாலியா அத்தடிச்சுட்டே ஜாலியா இருந்துட்டு மீனாப்பட்டினாலே ஜாலி
0: அது நைட்டுக்கு ஜாலி தானே, அது ஒரு ஜாலி தான் முத்து பொள்ளாக்க.
1: ஆமா
0: அது ஒரு இதுதான். மீனாம்பண்ணுக்கு போனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏரியாவில மீனாம்பண்ணு தான் எங்களுக்கு.
1: சரிமா, இப்ப நம்ம மீனாம்பட்டினத்துக்கு போனோம்னா பாண்டியில இருந்து எப்படி வரலாம்?
0: பாண்டியில இருந்து பாண்டியில இருந்து இப்படிதான் போகணும்.
1: பாண்டியில இருந்து பஸ் ரூட்டை எப்படி வருவீங்க அந்த மாதிரி சொல்லுங்க.
0: வீரமண்ண பஸ் இப்ப ஆர்பர் கட்டுறாங்க, அது வந்து இப்ப கட்டி முடிச்சாதான் அது பாண்டி போகுது. வீரமண்ணி இப்படியாதான் நாங்க பேர ஆர்கி நகர்லதான் போகணும், வேற எங்கேயும் வழி இல்ல. சின்ன வீரமண்ண வந்து இப்படிதான் போகணும், எல்லாம் ஆர்கி நகர் முடிச்சு அரியாங்கலதான் போகணும்.
1: சரிமா, சரி ஓகே. இப்ப வீராம்பட்டினாலே அங்க பீச் இருக்குல்ல, அந்த இடம் பீச் இப்ப நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிருக்கு.
0: அரிகமோடு,
1: அரிகமோடு,
0: அரிகமோடு போவீங்களா? அரிகமோடு செமல் சூப்பரா இருக்குங்க, அத பாக்க முடியாத கண்காட்சி. அது இப்படிதான் பெருமை கோயிலால போகணும். பெருமை கோயில நேரம் அரிகமோடு அங்கதான் வராங்க. ஹோட்டல் இருக்கு, டூரிஸ்ட் இருக்கு, படக்கிட்டதான் இருக்கு. நல்லா ஜாலியா போனோம், பார்க்கல போனோம், நல்லா ஜாலியா எடுத்து போகணும். அரிகமோடு தான்
1: வீராம்பட்டினம் பீச் இருக்குல்ல, அங்க அந்த மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் அதெல்லாம் வந்து
0: ஐஸ் மீன் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுவோம். அது சூப்பரா இருக்கும், அது மீன் வள மீன் அப்படியே புடிச்சு
1: பாத்துருக்கீங்களா? கடலுக்கு போறதே வருது, இந்த மீன்
0: அப்படியே புடிச்சு கூட அதை தூக்கி கொட்டுவாங்க, ஹோட்டல்ல இருந்து கொட்டுவாங்க. அதையும் நாங்க வாங்கிருக்கிறோம், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா.
1: தெரியாத விஷயங்கள் எனக்குதான் தெரியும், நான் 30 வருஷமா இருக்கேன், நான் பசீங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: அவ்வளவு இதுதான் நான் போலங்க, அவ்வளவு இதுதான் நான்
1: போல. ஓகேமா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்க வீராம்பட்டினத்தை பத்தி நிறைய பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிமா,
0: அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லுங்க.
1: நேர்களே, இன்னைக்கு வீராம்பட்டினத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் ரொம்ப ஜாலியா கலகலப்பா நமக்கு வீராம்பட்டினத்தை சுத்தி காமிக்காத மாதிரியே அழகா பேசிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து கேட்போம் இதை. இப்ப ரெயின்போ 102.8

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க, நாட்டாம பேசிட்டாலும்
2: சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லாது
2: தாத்தா
3: சொல்றாங்க.
2: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி FM ரெயின்போக்கு.
4: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: Akashwani presents Morning News. Good morning, I am VC Pramod, the headlines. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sing only 2 stanzas of Vande Mataram instead of full rendition. India to host 12th BRICS Communications Ministers meeting in Pune today, BRICS Tourism Ministers to meet in Jaipur. National Testing Agency says Answer Key Challenge system is designed to be fair to all students, rejects concerns of being expensive. US imposes fresh sanctions on Hezbollah, citing its ties to Iranian government. And in hockey, Indian women's team to take on Netherlands in the first match of second pool phase at FIH World Cup in Amstelveen today. Prime Minister Narendra Modi chaired the third high-level meeting with secretaries of the Government of India at his residence yesterday and discussed the future action agenda of ministries and departments dealing with infrastructure and connectivity, security, external affairs and governance. During the meeting, the Prime Minister urged secretaries

0: Earlier, India advanced to the second round after playing out a goalless draw against England in their final Pool D match yesterday. Both teams created opportunities but failed to find the back of the net, with India's defence holding firm throughout the contest. In badminton, Indian shuttlers will be in action today in the men's and women's doubles quarterfinal at the WBF World Championship 2026 in New Delhi. The men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will lock horns with third seeds Liang Wei Keng and Wang Chang of China. The duo defeated Junaidi Arif and Roy King Yap of Malaysia in the pre-quarterfinals 21-23, 21-19, 21-17 in a nail-biting encounter. In the women's doubles, the Indian pair of Tressa Jolly and Gayatri Gopichand will face fourth seeds Jia Yi Fan and Zhang Huying of China. The pair defeated seven seeds Ring Iwanaga and Kei Nakashiki of Japan in straight games 21-16, 21-12 in the pre-quarterfinals. Astronomers have discovered an unusually dense giant exoplanet orbiting a star far beyond our solar system that challenges current theories of how planets were formed. The planet, named GJ523b, is about 150 million years old. It is more than 2.5 times wider and the radius roughly 2.55 times that of Earth. But it has an extraordinary mass, about 23 times the mass of Earth, while remaining predominantly rocky. The planet has been informally dubbed as Mega Earth, a rare category of exceptionally massive and dense rocky worlds. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Pramod. Amit Shah slams Congress Working Committee's decision on two stanza Vande Mataram, reports Indian Express. Shah targets Congress on Vande Mataram, headlines the Pioneer. Almost all newspapers carry the story of former MP Sajjan Kumar passing away at a city hospital. The Hindustan Times says 42 years after anti-Sikh riots, Sajjan Kumar dies serving life term. And finally, a story in the Tribune says that Gandhi's 688 handwritten notes to freedom fighter Anand Hingorani has fetched a record 16.2 crores in action. And with that, it's back to you, Pramod.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sit.
2: Akashvani se pesh hai khabarna.
3: Akashvani Puducherry, nama puduvai nigarchi oru vilambarathudan thodargirathu.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பீச் இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்குது, நிறைய கடைங்க இருக்குது, ஒரு பெரிய கோயில் இருக்குது, இந்த அந்த நிறைய வீடுங்க எல்லாம் பரபரப்பா இருக்கிற இன்னைக்கு காலையில இப்ப நம்ம கூட பேச ஒருத்தவங்க இருக்காங்க, பேசாமா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் தம்பியரசி.
0: சரி, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நாங்க 60 வருஷமா இருக்குது பிறந்தது.
0: ஓகே ஓகே. இங்க நீங்க வந்தப்ப ஊர் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது?
1: நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். நான் பார்த்தேன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து மீன் பிடிக்க பஸ் வசதி எல்லாம் ரொம்ப கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்த போனா ஒரு நைட்டு வந்ததுன்னா பஸ் ஒரு 5 மணில இருந்து வரும், 5:30 மணில இருந்து. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் தான் பஸ் வராது, பஸ் இருக்காது. நாங்க நடந்துதான் எங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லாத்தையும் அறியாமல் வைப்போம், எல்லாம் வாங்கறதுக்கு எல்லாம் போட்டோம். பீச் ஒரு நல்லாதான் இருக்கும். மழைக்கீரை வந்தா கூட நல்லா இருக்கும். சுனாமி வந்தப்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சுனாமி நேரத்துல அந்த நேரம் பார்க்க போனா பழமா இருந்தது. அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு அங்க ஸ்கூல் இருக்குது பக்கத்துல, ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. விநாயகர் கோயில் இருக்குது பரவாயில்ல.
0: பாண்டியில இருந்து எப்படியே வருது?
1: பாண்டியில இருந்து எப்படி வருது? மட்டும் பாண்டியில இருந்து
0: நேர் பஸ் இருக்குதா?
1: நேர் பஸ் இருக்கு. எஜிப்பர்ல போற பஸ் இருக்குது, நிறைய பஸ் இருக்குது.
0: அருவத்தமா இருக்கீங்கல்ல நீங்க, உங்க ஃபேமிலியோட இதோட நீங்க என்ன பண்றீங்க? விவசாயங்கள் இது
1: விவசாயம் தான் வேற ஒண்ணு.
0: ஓகேமா. இன்னைக்கு இங்க வீராம்பட்டினத்துல நம்ம இங்க பீச் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல,
1: கோயில் திருவிழா நடக்குது, முத்து பல்லாக்கு கடைக்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே
0: இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் எப்பயாவது வரும்
1: சொன்னீங்க, அப்பெல்லாம் பஸ் டிக்கெட் வந்து நான் ஒரு 20 பைசா இருக்கும். இப்ப பஸ் வில 10 ரூபா.
0: நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா? வளர்ந்துருச்சு இல்லையா? நீங்க வீராம்பட்டினத்தை பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: வீராம்பட்டினம் நல்லாவே இருக்கும் ஏரியாலாம்,
0: ஜாலியான
1: ஏரியா. அப்புறம் வந்து வீரமம் கோயில் இருக்குது, அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்கு, அடிக்கடி பக்கம் ஆர்பார் கட்டப்பட்டு கப்பல் துறைமுகம் போகுது.
0: ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம வீராம்பட்டினத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த நல்லா அழகா பேசுவாங்க. எங்களை எஃப்எம் புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:32. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இன்னும் என்னென்ன ஊரை பத்தி சுவாரஸ்யமான தகவல் அஜய் சந்தியா கேட்டு நம்ம கிட்ட சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு சந்தியா.
2: இதை நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக நம் இன்னைக்கு வீராம்பட்டினத்துல இருந்து

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை

0: 41% அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்ல.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நேரம் 8:42. நம்ம புதுவாய் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. இப்போ யாரு தங்களுடைய அனுபவத்தையும் சுவாரஸ்யமான தகவலும் பகிர்ந்துக்கிறாங்கன்னு பாத்துக்கலாமா? ஓவர் டு சந்தியா.
3: இது எஃப்எம் ரைட் 102.8. இது நம்ம புதுவை நிகழ்ச்சி தாண்டி இன்னைக்கு நம்ம வீராம்பட்டினம் அப்படிங்கிற ஏரியால இருக்கோம். இப்ப நம்ம கூட தாங்க பேசிங்களா? வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ராஜேந்திரன்.
3: சரி சரி. இங்க
4: இங்க வந்து கொஞ்ச நிமிஷம் இருக்கிறேன்.
3: முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி
4: வளர்ந்துருக்கு? 10 வருஷம் முன்னாடி வந்து காடு மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்து நகரமா
3: மாறி.
4: ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு திருநீர் அம்மன் கோயில் பழமைதான் இருந்தது. இப்ப 484வது ஆண்டு பேரு திருவிழா நடந்து கொண்டிருக்கு. வந்து ஆறாம் மலை முத்து பிள்ளைக்கு அதே மாதிரி அப்புறம் அரிக்கமேடு இருக்குது. அரிக்கமேடு மோனம் போட் ஹவுஸ் சுற்றுலாத்தலமா இருக்குது. சின்ன வீராம்பட்டினம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம வந்து கடல்ல வெளியில இருந்து வந்து வாங்குவோங்க. அது நாட்டிலிருந்து போனதா இன்னும் சிறப்பா இருக்கும். அன்னைக்குதான் நல்லா நிறைய மீன்கள் எல்லாம் போக்குவரத்து நிறைய இருக்குது. பஸ் போக்குவரத்து 5-6 கிலோமீட்டர் தான்.

0: பண்ணலாம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் காந்தி சென்னை இருக்குது. வாழை போடுவோம், தண்ணி பிரச்சனை இல்லாத இடவே பயிர் எது வேணாலும் செய்யலாம்.
1: பக்கத்துல காலேஜ் இருக்கா, இங்க வந்து நீங்க
2: மேலும் விவரங்களுக்கு 94890-80373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேரம் 8:51. சோ ஓவர் டு சந்தியா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம வீராம்பட்டினம் அப்படிங்கிற ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ஊரை பத்தி அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கும் திருப்பி இதே நேரமே 8 மேல நம்ம புதுவை சொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடுக்கிறேன்.

0: நேரம் 8:55. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிலங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அவள் அதிர்ஷ்டக்காரி. அவளை பணையம் வச்சு ஆடு, ஜெயிச்சுட்டா இழந்த நாடு நகரங்களையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் துரியோதனை. அந்த சமயத்திலேயாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாதா? சரி, அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமாக? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதன

0: வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன் என்ன சொல்லலாம், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலையெல்லாம் அவன் இருக்கிறான், அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஜாம்பியா நாட்டு அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஹக்கேண்டே ஹிச்சிலேமாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜாம்பியாவுடனான பன்முக உறவுகளுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாகவும், தொடர்ந்து திரு ஹிச்சிலேமாவுடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆவலாக இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்சிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பின் கீழ் 12வது பிரிக்ஸ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புனேவில் இன்று நடைபெறுகிறது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மாற்றம், புத்தாக்கம் மற்றும் வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வே கெங், வாங் சங் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா யிஃபேன், ஜாங்சு இணையை எதிர்கொள்கிறது. புதுச்சேரி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், அருமாத்தபுரம், மூலக்குளம், ஜே ஜே நகர், கம்பன் நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 15 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் குழு குழு சிலு சிலுனு கேட்டுவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். வெளியில நல்லா மழை பெஞ்சு சில்லுன்னு காத்தடிக்குதா? காத்தடிக்கிற நேரத்துல இதமான ஒரு பாடல் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி உங்களுக்கான விருப்ப பாடலை என்கிட்ட கேட்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் எஃப்எம் ரெயின்போ புது 102.8 வாட்ஸ்அப் வழியா சூப்பரான என்ன பாட்டு வேணும்ன்றத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடல் நிலையத்திலிருந்து நான் ஒலிக்க செய்வேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க ஆராதனா, சுவாமிநாதன், சூர்யா, ஆதிமித்ரா, சாதனா, கோகுல், அரும்பாவூர், பெரம்பலூர் மாவட்டம். நேருக்கு கேட்ட விருப்ப பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து சூப்பரா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:08. 10 நொடிகள். சூப்பரா இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள், தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேரம் 9:13:34 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். மேக்சிமம் வால்யூம் மேக்சிமம் எனர்ஜியோட உங்களுக்கு வைப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே மேக்ஸ் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. சென்னை மூலச்சத்திரத்திலிருந்து சரஸ்வதி அவங்க, கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:22:45. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். அடுத்ததா நிகழ்ச்சியில செல்வம் பொம்மி நாயகன் பட்டியிலிருந்து சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. என்ன பாடல்னா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: முதல் முதலாக

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை

0: கரெக்டா சொல்லுங்க.
1: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
2: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
3: தாத்தா
2: சொல்றாங்க,
3: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
4: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால்லிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், மேல ஓட்டுத்துறையிலிருந்து மரியான் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்களுக்காக.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நேரம் 9:45 விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க லூயிஸ் செல்வராஜ் அவர்கள் கோவை வடவள்ளியிலிருந்து. ரம்மி திரைப்படத்திலிருந்து கூட மேல கூட வச்சு அப்படின்ற பாடல் விருப்ப பாடலாம் கேட்டிருக்காரு. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொள்ம கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து. குட்டி திரைப்படத்திலிருந்து கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51, 10 நொடிகள். FM ரெயின்போ புது 102.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ RJ மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பட்டாளம் ராஜேஷ், ஜெயந்தி, தாராசுரம் கைலாசம், வாரியங்காவல் கதிரவன், துர்கா சீனிவாசன். நேயர் கேட்ட விருப்ப பாடல் உழைப்பாளி திரைப்படத்தில் இருந்து ஒரு கோலக்கிளி. பாட்டு வந்துகிட்டே இருக்கே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே,

0: நேரம் 9:56, 50 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருந்தீங்க, ஆனா எல்லாரும் கேட்ட பாடல் நேரமின்மை காரணமாக போட முடியல. அப்படி யார் யார் பாட்டு கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயனார் முதுகுடி, வி பிரபு ராஜபாளையம், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், வாரியங்காவல் கதிரவன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஐயனார் மீரா பன்ருட்டி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ராம் சென்னை, இவங்க எல்லாருமே கேட்ட பாடலை கடைசியாக போடக்கூடிய ராதாபிரியா கேட்ட பாடலோட சேர்த்து போடுறேன். ராதாபிரியாவுக்காக வர பாடல் நீங்கள் எல்லாம் கேட்ட பாடல் எனக்கு என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இணையவழி நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய் ஃப்ரம் ஆர்ஜே மேக்ஸ். ராதாபிரியா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: என்னம்மா கண்ணு

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கன் ஸ்னேக் என அழைக்கப்படும் சிலிகுரி வழித்தடம் தொடர்பாக நடைபெறும் 2 கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். மேலும் கவாகாலி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரதிய நியாய சன்ஹிதா தொடர்பான கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்கிறார். லடாக்கில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதை வரவேற்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதன் மூலம் லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சட்ட சேவைகள் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் லடாக்கின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அரசியல் அமைப்பு ரீதியிலான பாதுகாப்பையும் உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பாக மீண்டும் அறிவித்து அதன் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. நீட், ஜேஇஇ மெயின், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்கும் நடைமுறை நியாயமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. விடைக்குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தேவையற்ற மற்றும் ஆதாரமற்ற ஆட்சேபனைகளை தவிர்ப்பதற்காகவே இக்கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான மறைந்த கல்யாண் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் டி பிரிவில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கான 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு உங்கள்கிட்ட கேட்க

0: இருக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நட்டம்மா பேசுங்க நட்டம்மா.
1: என்ன சொல்றது எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நட்டம்மா சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நட்டம்மா இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றதுன்னு
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
6: நேரம் 10:04 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜி சாண்டி. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஆன்சர் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெறும் விளையாட்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க ரெடியா இருக்கு. காலையில மனதுக்கு மட்டும் புத்துணர்ச்சி இல்லாம உங்க மூளைக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு ரெடியா இருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சாண்டி குவஸ்டின்ஸோட. சோ ஆன்சருக்கு நீங்க கால் பண்ண ரெடினா முதல் கேள்வியை நான் கேட்டுடலாமா? முதல் கேள்வி, 2026 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்ற கேள்விக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான சாங்கோட ஸ்டார்ட் பண்றோம்.

0: நேரம் 10:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ கேம்ஸ் ஷோ நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்விக்கு தோ உடனே ஆன்சர் சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராம் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
1: என்பது
0: மிக சரியான விடை. கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. கால் பண்ணமைக்கு நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நேர்களை இதே மாதிரி நீங்களும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால் பண்ணுங்க. 2271760, 2271770. அடுத்த கேள்வி கேட்டுடலாமா? எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்காக தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது? திருப்பி கேட்கிறேன், எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்காக தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறதுன்ற கேள்விக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அடுத்து சூப்பரான சாங் வருது, சாங் கேட்டே யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க. இது FM Rainbow 102.8.

0: நேரம் 10:17. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின் போவான் 2.8 கேட்ட கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நாட்களே. வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் எல்லாம் பயங்கர வெயிலா இருக்கு மேம். இன்னைக்கு மழை வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், பாப்போம்.

0: வெயிலும் மழையும் மாறி மாறி இருக்கு.
1: எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: ஓகே சார், கேள்வி வந்து லெசன் பண்ணீங்களா? கேள்விக்கு என்ன ஆன்சர்?
1: ஆமா மேம், தமிழ்நாடு மற்றும் தமிழ் இன வளர்ச்சிக்காக செய்யப்படக்கூடிய தொண்டுக்காகத்தான் அந்த விருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வழங்கப்படுகிறது மேம்.
0: அடடா, என்ன தெளிவா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா.
1: ஆமா, தமிழ்நாடு அப்படின்னாவே ரொம்ப சூப்பரான ஒரு மாநிலம். அதற்கும் அதனுடைய இன வளர்ச்சிக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் தொண்டு செய்யறது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் நினைக்கும் பொழுது புல்லரிச்சு போயிடுச்சு மேம்.
0: அடடா, நீங்க இந்த மாதிரி தெளிவா ஒரு உணர்ச்சியோட சொல்றது எங்க

கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால் பண்ணுங்க 2271760, 2271760. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றுகிறவர்கள சிறப்பிக்கும் வகையில் தான் தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த விருதுக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சான்றிதழ் கொடுப்பாங்க. ஆனா அடுத்த கேள்வி இதை சார்ந்த கேள்விதான். என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னா, எந்த ஆண்டு முதல் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது? எந்த ஆண்டு முதல் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறதுன்ற கேள்விக்கு தான் அடுத்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, நான் இங்க வெயிட்டிங். அடுத்த ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டே யோசிச்சுட்டே கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 10:25. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்ல காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து? வணக்கமே பயங்கரமா இருக்கு.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நான் சூப்பரா இருக்கேன். ஆனா என்ன, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்றேன்.
1: அப்படிங்க மேடம், உடம்ப பாத்துக்கோங்க மேடம்.
0: ஓகே சார், கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமாங்க மேடம். இது வந்து விருதுகள் வந்து 2021 முதல் வழங்கப்படுகிறது மேடம்.
0: அடடா, எப்படி டக்குன்னு சொல்றீங்களே!
1: எல்லாம் கூகுள் ஆண்டவர்.
0: ஆன்சர் கரெக்ட் சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: தொடர்பு கொண்ட வைக்க நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேர்லே நீங்களும் இதே மாதிரி ஆன்சரை வந்து டக்குன்னு சொல்லணும்னா கால் பண்ணுங்க. 2271760, 2271760. அடுத்ததான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, சரி இந்த விருது அப்படியே வந்து இந்த விருதை வந்து முதன் முதல்ல யார் வாங்கினாங்க அப்படின்றத வந்து டக்குன்னு சொல்ல போறீங்க. அடுத்த கேள்வி இந்த கேள்விதான், முதன் முதலில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2271760, 0413 வெளியூர் நேயர் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நான் இங்க வெயிட்டிங். அடுத்த சூப்பரான சாங் வருது, கேட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு தமிழரும் வந்து சமூகத்திற்கும் அது சமூக நலனுக்காக பாடுபடுறவங்க தான்
3: அவங்கதான்,
2: சமூக சீர்திருத்தங்கள். ஆமா, அதே நேரத்தில் இவர்கள் தமிழர்கள் தமிழுக்காக பாடுகிறார்கள். இதுக்கு அவங்களுக்கு கொடுத்தது பெருமையா இருக்கு. இதை நீங்க நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
3: நன்றி சார். நீங்க இப்படி வாழ்த்து சொல்றது எங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. நன்றி சார். நன்றி.
2: தேங்க்யூ.
3: நேர்ல இதே மாதிரி நீங்களும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால் பண்ணுங்க. 2271760, 2271770. சோ கேள்விகள் சராமாரியா வந்துட்டே இருக்கு, பதில்களும் கரெக்டா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த கேள்வி, நம்ம அடுத்த விருதுக்கு போறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? ஏபிஜே அப்துல் கலாம் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பரான சாங் வருது, பாட்டை கேளுங்க, யோசிங்க, கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8.

0: நேரம் 10:37 எஃப்எம் ரெயின்போ 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்ல நேயர்கள் வரிசையா வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சாந்தி மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன். ராஜகோபால் பேசுறேன்.
0: ஓகே சார், கேள்வியை கேட்டீங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது?
1: அப்துல் கலாம் ஐயா விருது வந்து 2015 இருந்து வெற்றிகரமா வழங்கிட்டு இருக்காங்க சார். ஐயா கடவுள் சார், கடவுள் மேடம் அவரு.
0: சூப்பர் சூப்பர் சார், அவர பேரு சொன்னாலே ஒரு நிகழ்ச்சி தான்ல.
1: அவங்க உங்க உலகத்துல யாரு அந்த மாதிரி தலைவர் கிடையாது.
0: சூப்பர் சார், கரெக்ட் தான். அவரை மாதிரி ஒரு உதாரணமும் கிடையாது.
1: அவர் வாழ்ந்த பூமியில நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா மிகப்பெரிய பெருமை.
0: கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட் சார். ஓகே சார், தொடர்பு கொண்டு உங்களோட பதில்களை வந்து பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி.
0: நேர்களே, சோ ஆன்சர் பண்ண கால் பண்ணுங்க 2271760 2271770 கெட் செட் கோ நிகழ்ச்சியில. அடுத்ததான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, முதன் முதலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற நபர் யார்? முதன் முதலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற நபர் யார்?

0: என்ற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண எனக்கு கால் பண்ண போறீங்க. அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது, சாங்கை கேட்டுட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க. சாண்டி இங்க வெயிட்டிங். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேரம் 10:43. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. சோ அடுத்ததா காலர் அடுத்த நினைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம் சாண்டி மேடம். வணக்கம் மேடம், கடலூர்ல இருந்து கந்தசாமி.
0: கந்தசாமி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். லைனே கிடைக்க மாட்டேது மேடம்.
0: ஓகே சார், அவ்வளவு பிஸியா காலேஜ்லாம் வந்துட்டே இருக்காங்க, அதனால சரி கேள்வி கேட்டீங்களா?
1: கேள்வி கேட்டேன் மேடம். மடி எனக்காக ஒரு வாட்டி கேள்வி சொல்லுங்க மேடம்.
0: முதன் முதலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற நபர் யார் என்ற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம்.

0: மேடம் ஒரு குழு கொடுங்க மேடம்.
1: அவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான் சார்.
0: சூப்பராக சொன்னீங்க மேடம். எனக்கு தெரிய இருந்தாலும் கேட்ட பார்த்தீங்களா, அவங்க பேர் என் வளர்மதி. அவங்க வந்து இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக இருந்தவங்க.
1: கரெக்டாக சொன்னீங்க சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அடிக்கடி நான் கால் பண்ணுவேன். தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ சார். நேரில் இதே மாதிரி நீங்களும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால் பண்ணுங்க. 2271760 2271770 என் வளர்மதி 2015 ஆண்டிற்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்டாக இருந்திருந்தாங்க. ஸோ சயின்டிஃபிக் க்ரோத், மனிதாபிமானம் மற்றும் மாணவர்களுக்கான வெல்ஃபேரில் வந்து அவங்க சிறப்பாக பணியாற்றியதற்காக அந்த விருது வந்து வழங்கப்பட்டது. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து 500,000 ரூபாய் வந்து தொகையும் 8 கிராம் தங்கம் வந்து மெடலாகவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ பிளஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, கல்பனா சாவ்லா விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பரான சாங் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 10:51. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. FM Rainbow 102.8ல கேட்ட கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்ல காலர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
1: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு சார்.
2: சரிங்க மேடம்.
1: சரி சார், கல்பனா சாவ்லா விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க.
2: கல்பனா சாவ்லா விருது 2003 முதல் வழங்கப்படுகிறது மேடம்.
1: சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலி இது வந்து கரெக்டான பதில் கூட. சோ டயல் பண்ணி உங்களோட பதில எங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சதுக்கு மிக்க நன்றி சார்.
2: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
1: நேயர்களே, இதே மாதிரி உங்களோட கேள்விகளுக்கு, சாரி எங்களோட கேள்விக்கு உங்களோட பதில்களை சொல்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770. அடுத்ததான கேள்வி மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்ட நபர் செய்த சாதனை என்ன? இந்த ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்ட நபர் செய்த சாதனை என்ன அப்படின்றதுக்கு தான் கால் பண்ண போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 2271770. 0413 மறந்துடாதீங்க, சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க.

0: நேரம் 10:56. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8ல. காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம். யாரு, எங்க இருந்து?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம். சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். சோ, இந்த கேள்வி வந்து கேட்டீங்களா, இந்த ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்ட நபர் செய்த சாதனை என்ன, சொல்லுங்க பாப்போம்.
1: இவங்க வந்து நவுபின் அமைச்சர், இவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை 2 முறை தொட்டவர்கள். அதனால் இந்த ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டுள்ளது.
0: எக்ஸாக்ட்லி சார், சூப்பரா சொன்னீங்க.
1: ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி. நேர்ல கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கான கேள்விகள் பதில்கள் வந்து உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாகவும் தகவல்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ, கல்பனா சாவ்லா விருது வந்து 2003 முதல் வழங்கப்படுகிறது. அது வந்து துணிவு மற்றும் சாகச செயல் செய்கிறவங்களுக்காக வந்து வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த வருடம் நவ்சிங் பானுசன் அப்படின்றவங்க இந்த விருதை வந்து வாங்கினாங்க 2026. ஸோ, அவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்தை 2 முறை தொட்டு சாதனை படைத்த முதல் இந்திய பெண். இவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஸோ, இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக மனசுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூளைக்கும் புத்துணர்ச்சி ஊற்றுற நிகழ்ச்சிகளோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM ரெயின்போ 102.8. இந்த நிகழ்ச்சிக்கு டாடா பாய் பாய் சொல்லி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சி வந்து உங்ககிட்டேருந்து வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது RJ சாண்டி.

0: நேர்களை தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட ஜப்பானுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்ஜிரோ கொய்சுமியுடனான சந்திப்பின் போது பிரதமர் இதை தெரிவித்தார். ஜாம்பியா நாட்டு அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஹக்கேண்டே இச்சிலேமாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜாம்பியாவுடனான பன்முக உறவுகளுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாகவும் தொடர்ந்து திரு இச்சிலேமாவுடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆவலாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பின் கீழ் 12வது பிரிக்ஸ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புனேயில் இன்று நடைபெறுகிறது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மாற்றம், புத்தாக்கம் மற்றும் வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய முக்கியமான கடல்வழி தடங்களை அமெரிக்கா தற்போது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் விரைவில் அவற்றை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சோமாலியா மற்றும் ஏமன் கடற்பகுதிகளில் கடற்கொள்ளை சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன. சமீபத்தில் கேமரூன் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலும் எரித்ரியா நாட்டை சேர்ந்த ஒரு எண்ணெய் கப்பலும் கடத்தப்பட்டுள்ளன. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டன்வீனில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் இன்று இரவு 9:30 நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை சீன வீரர்களுடன் மோத உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03:24. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மனசுக்கு நெருக்கமான மெலடிகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ் வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மெலடிகள் எல்லாம் நிலையத்திலிருந்து நான் இப்போ ஒலிக்க செய்ய போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 11:09 10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சில்லுன்னு ஒரு வைப்பை கொடுக்கறதுக்காக ஈரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ், FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெப்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 11:19:20. எஃப்எம் ரெயின்போ புது 92.8 இந்த நிகழ்ச்சி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:30:42. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் நிமிர் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:55, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக். ஒரு வழியா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப அருமையா சூப்பர் சூப்பரான மெலடிஸ் எல்லாம் நம்மளோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நான் உங்களுக்காக பிளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிகழ்ச்சியில் நிறைவாக சூப்பரான பாடல் ஒன்று வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். இது ஆர்ஜே மேக்ஸ், ஆதி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். வேளாண் விளை பொருட்களுக்கான குறைஞ்சபட்ச ஆதரவு விலை பயன்கள் சிறு குறு விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ஆண்டுதோறும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், நடப்பு நிதியாண்டில் இத்தொகை 7,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடக்கப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இந்த புதிய ரயில் சேவை பயணிகளுக்கு கூடுதல் பயண வாய்ப்பை ஏற்படுத்தி ஜம்மு காஷ்மீர் இடையேயான போக்குவரத்து சேவை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பின் கீழ் பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவித்தல், தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை சுற்றுலாத்துறையில் பயன்படுத்துதல், சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பாக மீண்டும் அறிவித்து அதன் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மேட் இன் புதுச்சேரி என்ற விழா இன்று மாலை 6 மணிக்கு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவினை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைக்கின்றனர். புதுச்சேரி தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஊக்குவித்து மாநிலம் முழுவதும் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நாம கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க போறோம். அடுத்த சில மணி நொடிகள் எல்லாமே கடந்து வந்த பாதைகள், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் சரிசமமா பார்க்க போற நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. இன்னைக்கு என்ன வரலாற்றில் நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோட தொடங்கிடலாம். தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 12:08. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? இன்னைக்கு மிக முக்கியமான நாள் எதற்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம், பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் சர்வதேச தினம் என்று. ஆகஸ்ட் 21 ஆகிய இன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுற தினம். இதை முதன் முதல்ல உலகம் முழுவதும் நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அப்சர்வன்ஸ் இந்த நாளை யுஎன் ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 72/165 மூலம் 2017 நிறுவியது. இந்த தினத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் சர்வதேசியும் நினைவு கூறுதல், அவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான். ஸோ 2026 தீம் என்ன அப்படின்னா, ஹீலிங் த்ரூ மெமரி, நினைவின் மூலம் குணமடைதல். ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதும் அவர்களோட ஆதரவுக்கு முக்கியமாக வலியுறுத்துறது தான் இந்த வருஷத்திற்கான தீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு அழகான வரி என்னவா இருக்கும் அப்படின்னா, நினைவு

கூறுறது அப்படிங்கிறது கடந்த காலத்தை பார்க்கறது மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்தில் மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழாமல் இருக்க கற்றுக்கொள்வதும் கூட அப்படின்றத நினைவுபடுத்துகிற தினம் இன்று. சோ தொடர்ந்து கேளுங்க, அடுத்து என்ன நாள், என்ன நிகழ்வு, என்ன மாதிரியான சுவாரஸ்யமான தகவலா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்போம், என்ஜாய் பண்ணுவோம்.

நேரம் 12:16. வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.8ல. அடுத்ததா இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா வேர்ல்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் டே, உலக மூத்த குடிமக்கள் தினம். மூத்த குடிமக்களின் அனுபவம், அவங்களோட பங்களிப்பு, அறிவு மற்றும் சமூகத்திற்கான சேவை ஆகியவற்றை வந்து கௌரவிக்கும் நாள் தான் வந்து இன்னைக்கு. மூத்த குடிமக்கள் என்பது வந்து வெறும் வயதானவர்கள் மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்ம குடும்பத்தில் நடமாடுற ஒரு வரலாறு, அனுபவம் நிக்க களஞ்சியம்னே சொல்லலாம், அவங்க ஒரு நூலகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தாத்தா பாட்டி வந்து ஒரு பழைய சம்பவத்தை, அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்கிற ஒரு ட்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து யாராலையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தாலையும் கொடுக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 21 சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு அனுசரிக்குமாறு அமெரிக்காவில் 1988 பிரசிடென்ட் ரோனால்ட் ரீகன் வெளியிட்ட ப்ரொக்ளம் மூலியமாக தான் வந்து நேஷனல் சீனியர் சிட்டிசன்ஸ் டே வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ ஐநா வலியுறுத்துகிற பிரின்சிபல்ஸ், வேர்ல்டு பர்சன்ஸ்க்காக கொடுத்துருக்க பிரின்சிபல் என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறது, அவங்களுக்கான பங்கேற்பு கொடுக்கறது, அவங்களுக்கான பராமரிப்பு நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சுய நிறைவு கொடுக்கணும், அவங்களோட கண்ணியத்தை நம்ம காப்பாற்றுறது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கிய உரிமைகள் அப்படின்னு வந்து ஐநா வந்து வலியுறுத்துறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் படி 103.8 மில்லியன் வந்து வயதானவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ 60 வயதுக்கு மேல்பட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து மொத்த மக்கள் தொகையில் வந்து கிட்டத்தட்ட 8.6%. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2031 193.4 மில்லியனாக உயரும் அப்படின்னே வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னே வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு நாள் மரியாதை இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும். ஸோ அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம யாரு அப்படின்றதுக்கான காரணமும் காரணக்கர்த்தாவும் அவங்க தான் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு இந்த தகவல் மிக முக்கியமான தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவங்கள மதித்து போற்றி பார்க்கறத நம்ம ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கணும். ஸோ அதற்காக அடுத்த சாங் வருது, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது FM Rainbow 102.8.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 12:24. வரலாற்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாக இன்றைய தினம் என்ன அப்படின்னா, அடுத்து நேஷனல் மென்ஸ் க்ரூமிங் டே. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தின் 3rd வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதனால இந்த வருடம் 2026 இது வந்து ஆகஸ்ட் 21 வந்து கொண்டாட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து தேசிய ஆண்கள் தனி பராமரிப்பு தினம். ஆண்கள் தங்களோட தோற்றம், சுகாதாரம், சரும பராமரிப்பு, முடி மற்றும் தாடி பராமரிப்பு, தனிப்பட்ட சுத்தம் ஆகியவற்றோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துற தினம் வந்து இன்று. ஆண்களோட க்ரூமிங் அப்படின்ற விஷயம் வந்து சமீபத்தில் வந்து ஃபேஷனாக குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து இல்லை.

இது வந்து பண்டைய எகிப்து காலத்திலே ஆண்கள் வந்து தனக்கான தனிப்பட்ட வாசனை எண்ணெய்கள், திரவியங்கள், குளியல் மற்றும் அழகு பராமரிப்பு முறைகளை வந்து பயன்படுத்துவதற்கான வரலாற்று குறிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேஷனல் மென்ஸ் க்ரூமிங் டே ஆகிய இன்று, ஸோ மென்ஸ் கெட் ரெடி டு க்ரூம் யுவர் செல்ஃப். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி. அடுத்து சுவாரஸ்யமான தகவல் கெட் ரெடியா இருக்கு. ஸோ பாட்டை கேட்டு வந்துடலாம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வரலாற்று என்ற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்தடுத்து என்னென்ன தினம் அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுல, அடுத்தது என்ன தினம், இன்னைக்கு மிக முக்கியமான தினம் அப்படின்னா இன்னைக்கு போயட்ஸ் டே, கவிஞர் தினம். இது சிறப்பாக முக்கியமாக வந்து யூகே உள்ளிட்ட ஆங்கிலம் பேசும் பகுதிகளில் அனுசரிக்கப்படுற தினம். இந்த தினத்தை ஆகஸ்ட் மாதம் 3rd வெள்ளிக்கிழமை கொண்டாடுவாங்க. ஸோ 2026 அதாவது இன்று ஆகஸ்ட் 21 கொண்டாடப்படுது. கவிதை என்றது வெறும் ரைமோ ரிதமோ இல்லை, அது வந்து உணர்வு, கற்பனை, சமூக சிந்தனை, காதல், இயற்கை, மனிதநேயம் அப்படின்னு தங்களோட உணர்வுகளுக்கு சொல்லப்படுற ஒரு அழகான கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு கவிஞர் தினத்தை கொண்டாடுற இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யார், பாரதியாரா, பாரதிதாசனா, வைரமுத்துவா, இல்ல வேற யாரா, இல்ல நீங்களே ஒரு கவிஞரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டோன்ட் ஃபர்கெட், டுடே இஸ் போயட்ஸ் டே. தொடர்ந்து அடுத்தடுத்து சுவாரஸ்யமான தகவல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்கலாம்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷவாணி

அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சி மிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்றுமுன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உத்தம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தாா்.
இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில்

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியா அது கிடைச்சது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்ததுனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியா மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறுதொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானதே என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லண்ட் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: அவர்கள் அனைவருக்கும் ஆடிப்பாடி சிரித்து மகிழ வேண்டும் என்ற ஆசை இருப்பது போல தெரிந்தது. எனினும் அதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரமே இல்லை. அவர்கள் அனைவருமே ஒரே விதமான லட்சிய நம்பிக்கையோடு ஒத்து நிற்பதாக தாய்க்கு தோன்றியது. எனினும் அவர்கள் அனைவரும் தனித்தனியே தமக்கென ஒரு உருவும் குணமும் கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் அனைவரது முகங்களும் அவளுக்கு ஒன்று போலவே தோன்றின. எம்மாசை நோக்கி செல்லும் கிறிஸ்துநாதரின் அருள் நாட்டத்தைப் போல் அன்பும் அழுத்தமும் பிரதிபலிக்கும் ஆழமும் தெளிவும் கருமையும் கொண்ட கண்களோடு அமைதியும் தீர்மான புத்தியும் நிறைந்து விளங்கும் மெலிந்த முகத்தைப் போல் ஒரே முகம் போல் தோன்றியது அவளுக்கு. அவர்களின் தொகையை எண்ணி கணக்கிட்டாள் தாய். அவர்கள் அனைவரையும் பாவலை சுற்றி நிற்க வைத்து அவர்களுக்கு மத்தியில் பாவலை நிறுத்தி வைத்தால் பாவல் எதிரிகளின் கண்ணில் படாமல் எப்படி அந்த வியூகத்துக்குள்ளேயே மறைந்து நிற்பான் என்பதை அவள் கற்பனா ரூபமாகவே சிந்தித்து பார்த்து கொண்டாள். ஒரு நாள் குறுகுறுப்பும் சுருண்ட கேசமும் நிறைந்த ஒரு யுவதி நகரிலிருந்து வந்தாள். அவள் அந்திரேக்கு ஒரு பொட்டலம் கொண்டு வந்திருந்தாள். திரும்பி செல்லும் போது அவள் தாயை நோக்கி திரும்பி உவகை நிறைந்த தம் கண்களில் ஒளி பாய்ந்து பளிச்சிட்டு மின்ன வாய் திறந்து சொன்னாள், தோழரே போய் வருகிறேன். சென்று வருக என்று சிரிப்புக்கு ஆளாகாமல் பதிலளித்தாள் தாய். அந்த பெண் வெளியே சென்ற பிறகு தாய் ஜன்னல் அருகே சென்று நின்றாள். வசந்த கால மலர் போல புதுமையும் வண்ணாத்தி பூச்சியைப் போல மென்மையும் பெற்று சிறு கால்களால் குறுகுறுவென்று தெருவழியே நடந்து செல்லும் அந்த தோழியை பார்த்தாள். பார்த்தவாறே தனக்குள் சிரித்துக் கொண்டாள். தோழி என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் தாய். அடி என் செல்ல பெண்ணே, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு துணை நின்று உதவ கடவுள் உனக்கு ஒரு நல்ல உண்மையான தோழனையும் அருள் செய்யட்டும். நகரிலிருந்து வரும் அத்தனை பேரும் ஏதோ பிள்ளை குணம் படைத்த பேதைகளைப் போல தோன்றியது அவளுக்கு. அதைக் கண்டு மிகவும் பெரிய மனதோடு அவள் தன்னுள் சிரித்துக் கொள்வாள். என்றாலும் அவர்கள் கொண்டுள்ள கொள்கை வைராக்கியம் அவளை ஆனந்த வியப்பில் ஆழ்த்தும், உள்ளத்தை தொடும். அந்த வைராக்கியத்தின் ஆழ்ந்த தன்மையும் அவளுக்கு வரவர புரிய தொடங்கியது. நீதியின் வெற்றியை பற்றி அவர்கள் காணும் லட்சிய கனவுகள் அவளது உள்ளத்தை தொட்டு தடவி சுகம் கொடுத்தன. அந்த கனவு மொழிகளை அவள் கேட்கும்போது காரண காரியம் புரியாத ஏதோ ஒரு சோக உணர்ச்சிக்கு அவள் ஆளாகி பெருமூச்செறிந்து கொள்வாள். முக்கியமாக அவர்களது சர்வசாதாரணமான எளிமையும் தங்களது சொந்த நலன்களில் அவர்கள் காட்டும் அழகான அசட்டை மனப்பான்மையும் அவளை மிகவும் கவர்ந்துவிட்டன. வாழ்க்கையை பற்றி அவர்கள் சொல்லியவற்றை பெரும்பாலும் ஏற்கனவே அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் தாம் மனித குலத்தின் துயரங்களுக்குரிய உண்மையான பிறப்பிடத்தை மூலாதாரத்தை கண்டுபிடித்தவர்கள் என அவள் உணர்ந்தாள். எனவே அவர்களது சிந்தனைகளையும் அதன் முடிவுகளையும் அவளும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ள பழகினாள். என்றாலும் அவளது இதயத்தின் அதல பாதாள ஆழத்திலே அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிட முடியும் என்பதையோ, தங்களது லட்சியத்திற்காக சகல தொழிலாளி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரே சக்தியாக பலப்படுத்தி விடுவார்கள் என்பதையோ அவள் நம்ப துணியவில்லை. இன்றோ ஒவ்வொருவனும் அவனவன் வயிற்றை நிரப்பவே வழி பார்க்கிறான். அந்த பிரச்சனையை நாளை வரை ஒத்திவைப்பதற்கு கூட எவனும் விரும்பவில்லை. இதுதான் அவளுக்கு தெரியும். தொலைவும் துயரமும் நிறைந்த இந்த பாதையில் அதிகம் பேர் துணிந்து செல்ல ஒப்பமாட்டார்கள். இறுதியாக எய்து போகும் அனைத்து மக்களின் சகோதரத்துவ சாம்ராஜ்யம் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிந்துவிடப் போவதில்லை. எனவேதான் அந்த நல்ல மனிதர்கள் எல்லோரும் அவளுக்கு குழந்தைகளைப் போல தோன்றினார்கள். அவர்களது முகத்தில் மீசை தாடிகள் வளர்ந்திருந்த போதிலும் சோர்வினால் களைத்து வாடிய முகபாவம் தெரிந்தாலும் அவளை பொறுத்தவரை அவர்கள் சின்னஞ்சிறார்கள்தாம். அட என் அருமை குஞ்சுகளே என்று தலையை அசைத்துக் கொண்டு தனக்குத்தானே நினைத்துக் கொண்டாள் அவள். இப்போது அவர்கள் அனைவரும் அருமையான நேர்மையான தெளிவாற்றல் கொண்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நன்மை செய்வதை பற்றி பேசினார்கள். தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் தங்களை பற்றிய கவலையின்றியும் அவர்கள் முன்னேறினார்கள்.

0: இம்மாதிரியான வாழ்க்கையை அதனது ஆபத்தான சூழ்நிலையை கூட பொருட்படுத்தாது எப்படி ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்பதையும் அவள் உணர்ந்து கொண்டாள். தன்னுடைய கடந்த காலத்தின் இருள் செறிந்த வாழ்க்கை பாதையை அவள் நினைத்து நினைத்து பார்த்து பெருமூச்செறிந்து கொண்டாள். அவளது இதயத்துக்குள்ளே நான் இந்த புதிய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவள் என்ற உணர்ச்சியும் சிறுக சிறுக வளர ஆரம்பித்தது. இதற்கு முன்பெல்லாம் தன்னை எவருமே விரும்பவில்லை என கருதினாள் அவள். ஆனால் இப்பொழுதோ எத்தனையோ பேருக்கு தான் தேவைப்படுவதை அவள் கண்கூடாக பார்த்தாள். இந்த புதிய இன்பகரமான உணர்ச்சி அவளை தலை நிமிர்ந்து நடக்க செய்தது. அவள் தொழிற்சாலைக்குள் துண்டு பிரசுரங்களை ஒழுங்காக கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அப்படி செய்வது தன் கடமை என்று கருதினாள். வேவுக்காரர்கள் அவளை பார்த்து பார்த்து பழகி போனார்கள். எனவே அவள் மீது அவர்கள் அத்தனை சிரத்தை காட்டவில்லை. எத்தனையோ தடவைகளில் அவர்கள் அவளை சோதனை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சோதனை போடும் நாளெல்லாம் தொழிற்சாலைக்குள் அந்த பிரசுரங்கள் தலை காட்டி பரவி திரிந்த நாளுக்கு மறுநாளாகவே இருந்து வந்தது. அவளிடம் எந்தவிதமான பிரசுரங்களும் இல்லாத நாட்களில் அவள் வேண்டுமென்றே காவல்காரர்களை தன் மீது சந்தேகம் கொள்ளுமாறு தானே தூண்டிவிட்டு விடுவாள். அவர்கள் அவளை பிடித்து சோதனை போடுவார்கள். அதுதான் சமயம் என்று அவள் அவர்களோடு வாதாடி தன்னை அவர்கள் இழிவுபடுத்தி விட்டதாக பாவனை செய்து கொள்வாள். அவர்களை அவமானப்படுத்தி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு அகன்று செல்வாள் அவள். தன்னுடைய சாமர்த்தியத்தை எண்ணி தனக்குத்தானே பெருமைப்பட்டுக் கொள்வாள். இது அவளுக்கு ஒரு ஆனந்தமயமான விளையாட்டு போல இருந்தது. நிக்கலாய் வசோஷிகோவை தொழிற்சாலையில் மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. உத்தரக்கட்டைகள், விறகு, பலகைகள் முதலியவற்றை ஏற்றுமதி செய்யும் ஒரு மர வியாபாரியிடம் அவன் வேலைக்கு அமர்ந்தான். அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவன் மரங்களை பரமேற்றிக் கொண்டு செல்வதை தாய் பார்த்துதான் வந்தாள். முதலில் நூஞ்சான் பிறவிகளான ஒரு ஜோடி கருத்த குதிரைகள் வரும். அந்த குதிரைகள் தமது பஞ்சடைந்து நொந்து போன கண்களை திருக திருக விழித்துக் கொண்டு தலைகளை அசைத்து அசைத்து வரும். உழைப்பினால் ஓய்ந்து போன அவற்றின் கால்கள் விடவிடத்து நடுங்கும். குதிரைகளை அடுத்து பச்சை மரை கட்டைகளாவது, அறுத்தெடுத்த பலகைகளாவது ஒன்றோடொன்று மோதியவாறு தரையில் தோய்ந்தபடி அந்த பக்கத்தில் நிக்கலாய் வருவான். அவனது கைகள் குதிரைகளின் லகானை வெறுமனே பிடித்துக் கொண்டிருக்கும். நிக்கலாயின் கால்களில் கனத்த பூட்ஸுகள் இருக்கும். தொப்பி தலைக்கு பின்னால் தள்ளி போயிருக்கும். மேலும் அவனது ஆடை அணிகளும் கிழிந்து பழங்கந்தலாய் போயிருக்கும். உடையெல்லாம் ஒரே புழுதி படைந்து தரைக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணடைந்து அலங்கோலமாய் தோன்றும். தடித்த முண்டு கட்டையைப் போல தோன்றுவான் அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
4: தினமும்
5: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சிங்கப்பூர் மற்றும் ஆசிய நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதிலும் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி பிரதமரின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு

பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கான திட்ட வரைவு குறித்து அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் இதுவரை இத்திட்டத்தின் மூலம் 27 லட்சத்திற்கும் அதிகமான வேளாண் மின் பம்புகள் சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மருத்துவ ஒழுங்குமுறை நடைமுறைகளை வகுப்பதில் மருத்துவ சாதன தொழில்துறைகளின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று மத்திய மருந்துகள் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மேட் இன் புதுச்சேரி என்ற விழா இன்று மாலை 6 மணிக்கு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவினை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைக்கின்றனர். புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஊக்குவித்து மாநிலம் முழுவதும் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு வள மையத்தின் சுகாதார தொழில்நுட்பத்திற்கான சிறப்பு மையமாக மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய அளவிலான சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டில் இந்த மையம் வெளிப்படுத்திய சிறப்பான செயல்திறன் மற்றும் பங்களிப்பின் அடிப்படையில் இந்த சிறப்பு அந்தஸ்தை ஜிப்மர் மருத்துவமனை பெற உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நாடகம் மேடை மேல சில மணி நேரம் நடக்கிற ஒரு கலைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த மேடைக்கு பின்னாடி ஒவ்வொரு கலைஞரும் கடந்து வந்திருப்பது பல வருட உழைப்பு, அனுபவம், சவால்கள், வெற்றிகள், மறக்க முடியாத நினைவுகள். குறிப்பா ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறைக்குள்ள நுழைஞ்சு தன்னோட திறமையை நிரூபிச்சு இத்தனை காலம் பயணிச்சுட்டு வர்றது என்பது ஒரு அழகான, அதே நேரத்துல சவால் நிறைந்த பயணம். ஆசிரியராக மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்து வருபவர், பாடகியாக தன்னுடைய குரலால் இசை ரசிகர்களை கவர்ந்து, அதே நேரத்தில் நாடக கலைஞராக மேடையில் தன்னுடைய திறமையை பதிவு செய்து வருபவர், இப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞர் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட மேடைக்கு பின்னாடி இருக்கும் கதைகளையும் நாடகத்துறையில் அவங்க கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. எஸ், இன்னைக்கு நாம நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து தான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேச போறோம். அவங்களோட நாடக பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: நிகழ்ச்சியோட முதல் க்வெஸ்சனே என்ன அப்படின்னா, நீங்க நாடகத்துறைக்கு வரணும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விதை வந்திருக்கும்ல உங்க மனசுல, அது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க மேம்.
1: அது எனக்கு வந்தது காரணம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஃபர்ஸ்ட் கவிதை எழுதுவேன். அந்த கவியரங்கம் போகும்போது அங்க நாடகம் நடத்துவாங்க. ஒவ்வொருத்தவங்க அதை நடத்தும் போது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப, எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது என்னன்னா, இவ்வளவு அழகா பேசுறாங்க, நடிக்கிறாங்க, நாம ஏன் இதை பண்ணி பார்க்க கூடாது, ஏன்னா எனக்கு நல்லா பாடுவேன், இதையும் ஏன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு. அதுல ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நிமிஷம் தோணதுதான் அது.
0: உங்களோட முதல் நாடக அனுபவம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த ஸ்டேஜ்ல ஏறும் போது, அந்த மேடையில ஏறும் போது அந்த முதல் தருணம் இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: எஸ் மேம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது MS ராஜா சார் அவர்கள், கலை மாமணி MS ராஜா சார். என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க, ஏன்னா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு தெரியாதுமா, ஃபர்ஸ்ட் இதுல நடிக்க வைக்க

0: அதுக்கப்புறம் அப்புறம் நான் நிறைய பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிராமத்துல ஒரு கிராம மெம்பர்ஸ், கிராமத்துல உறுப்பினர்களா இருப்பாங்க இல்லையா, அந்த கிராமத்துல ஒரு கூட்டம் நடைபெறும், அதுல எங்களை ஒரு உறுப்பினரா எங்களை நிக்க வச்சிருந்தாங்க. அப்போ நாட்டாமை நடத்துவாங்க கதையில, அப்போ ஒரு கேரக்டரா நாங்க வந்து அதுல பேசுவோம் டைலாக். அது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டேஜ்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தப்பும் இல்லாம நல்லா பண்ணிருந்தோம். சார் கிட்ட இருந்து நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மேம்.
1: சில டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து நாடக கலைஞரா ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த அந்த தருணம் பற்றி சொல்லுங்க மேம்.
0: அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அப்ரிசியேஷன் பண்ணாங்க இல்லையா, பரவாயில்ல இப்ப நம்ம நல்லா பண்றோம், நமக்கு வருது அப்படின்னு எனக்கு பாசிட்டிவா எனக்கு மனசுல தோணுதுனால அவர் நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல வந்தது. அதுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு.
1: எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணணும், அது பெரிய விஷயம் இல்லையா. அப்போ வந்து ஒரு பெண்ணா நீங்க நாடகத்துறைக்கு வரும்போது நீங்க உங்களோட குடும்பத்தினர் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லுங்க மேம்.
0: எஸ் மேம், இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ராஜா சார் சொன்ன இல்லைங்களா, அவங்க கொடுக்கும்போது நான் என் வீட்டுல போயிட்டு சொன்னேன், என் பசங்க, என் ஹஸ்பண்ட், என் தம்பிங்க, எங்க நைனா, எங்க அம்மா எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னேன். சொல்றப்ப ஃபர்ஸ்ட் என் பசங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க, அம்மா நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பண்றீங்க, எல்லாமே கிளாஸ் நல்லா எடுக்கிறீங்க, கண்டிப்பா இதையும் பெஸ்டா பண்ணுவீங்கம்மா, கவலைப்படாதீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய பசங்க தான். எனக்கு
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்போ நாடக கலை அப்படிங்கிறதுக்கு அந்த கலைக்கு முறையான பயிற்சிங்கிறது எவ்வளவு முக்கியம்? நீங்க யார்கிட்டயாவது பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கீங்களா?
2: எல்லாத்துக்குமே பயிற்சி ரொம்ப முக்கியம் மேம். ஆனா நான் பயிற்சி யாருக்கிட்டயும் எனக்கு எடுக்கல. எனக்கு டயலாக் கொடுத்தாங்க, மாடுலேஷன் பண்ணி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி காமிக்கலாம். இப்ப நம்ம ஒரு டயலாக் பண்ணும்போது நமக்கே தெரியும் இல்லையா, இந்த டயலாக் இப்படி பேசினா நல்லா இருக்கும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இப்படி காமிச்சா நல்லா இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன் இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நாங்கள் பண்ணும்போது மேடையில் நடிச்சு காமிக்கும் ரிஹர்சல் போகும்போது சார்கிட்ட அதே மாதிரி பண்ணி காமிச்சேன், ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டைலாகும் கொடுக்கும்போது நானே என்னுடைய கேரக்டர் வாய்ஸ் மாடுலேஷன் நானே மாத்திக்குவேன் மேம்.
1: இந்த நாடக கலை அதாவது உங்களோட முதல் நாடகத்தோட கதாபாத்திரம் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்காக நீங்க எப்படியெல்லாம் தயாரானீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போறோங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க.
2: கண்டிப்பா. அது வந்து எனக்கு சுங்கிடி சேலை கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிராமத்துல ஒரு பெண்ணா இருக்கணும், பெண் கேரக்டர் அது, கிராமத்து பெண்ணு. சுங்கிடி சேலை அது எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியாது.

0: அது எனக்கு சார் சொன்னாங்க, இப்படி தான் வரணும், நல்ல கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கணும், நல்ல பெரிய கம்மல் போட்டுக்கணும், பெரிய பொட்டு வச்சுக்கணும், கொண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே எனக்கு போட்டு பழக்கலை, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு அங்கே மேக்கப் போட்டு விட்டவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அது ஃபஸ்ட் டைம் என்ன என்னுடைய அந்த உருவத்தை அந்த மேக்கப் போட்டு அதை பார்க்குறப்ப எனக்கே என்ன பிடிச்சிருந்தது, எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, நல்லா இருக்குமா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம் அது.
1: இப்போ நீங்க சின்ன வயசுலேருந்தே நாடகங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நீங்க பார்த்த நாடகத்துக்கும் நீங்க நடிக்க வந்த அந்த சூழல் இருக்கிற நாடகத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்க?
0: அப்ப பாத்தீங்கன்னா கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திருவிழாவில் கூத்து நடக்கும், அதை பார்ப்போம். அவங்க எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க, அதை பார்க்கும் போதே அந்த வயசுல நமக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்குமே நிறைய இருக்கு, கத்துக்கிறதுக்கு நிறைய நிறைய டெவலப் ஆயிருக்கு இல்லைங்களா. அதனால இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்கிறதுக்கு, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கா எதுக்காகட்டுமே ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாமே ஈஸியா இருக்கு, வண்டி இருக்கு, டக்குன்னு போறோம் வரோம், எங்க கூப்பிட்டாலும் போற போக முடியுது. அப்போ ரொம்ப ஒன்னும் சைக்கிள்ல போவாங்கல்ல, நடந்துதான் போகணும், அப்ப எல்லாமே ரொம்ப கஷ்டம் மேம். இப்ப எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்கிறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. முதல் முறையா உங்க மேல அந்த லைட்டிங் படும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா யூஸ்வலாவே எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் அது குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் முத முத அந்த மேடைகள்ல ஏறும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி அதை கடந்து வந்தீங்கன்னு சொல்லுங்க மேம்.
0: அது எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம் மேம். ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே நான் பாட்டு பாடுவேன், ஸோ நிறைய ஸ்டேஜ் ஏறி ஏறி பாடி பட்டிமன்றம் பேசி இது மாதிரி எல்லாமே பண்ணதுனால அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எனக்கு இல்லை. மற்றபடி புது அனுபவம் அது, நாடகம் அப்படின்றது புது அனுபவம், ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எதுவும் இல்லை மேம்.
1: இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம், முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாடகத்துக்கு நீங்க போக போறீங்க, அந்த கதையை படிக்கிறீங்க, அந்த கதையை படிச்ச உடனே அந்த கதாபாத்திரமாவே உங்களை மாத்திக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன, அந்த முதல் படி என்னவா எடுப்பீங்க?
0: அது நான் ஃபர்ஸ்ட் அந்த டயலாக படிப்பேன் மேம். ஏன்னா அந்த ஸ்டோரி எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கதை, இந்த கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருவாங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டயலாக பண்ணும்போது எங்களுக்குள்ள தோணும், இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. எங்களுக்குள்ள நாங்களே, நாங்க தான் எங்களுக்கு ஆசிரியர், ஏன்னா எங்களுக்கு யாரும் வீட்டுல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஒரு தனி ரூம்ல போயிட்டு நாங்க எங்களையே பயிற்சிக்கோ, எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கோ, இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் வேல்விழி, இதை இப்படி பண்ணி பாரு, ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் நாங்களே பண்ணி பார்ப்போம், டயலாக் மாடுலேஷனா இருக்கட்டும், வாய்ஸ் மாடுலேஷன், எங்களுக்கு நாங்களே எனக்கு நானே பண்ணிக்கிட்டு, ஓகே இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு நான் பண்ணி காமிப்பேன். ஏய் நான் பேசுறேன்ப்பா, இது நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது என் பசங்க, அம்மா இப்படி பண்ணும்போது நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு அவங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் என் பசங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க மேம்.
2: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.
3: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கி கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்போ வந்து படங்கள் திரைப்படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கேமரா முன்னாடி தான் நடிக்கணும். கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் மேடை நாடகங்கள்ல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் மேடை நாடகம் தான் நடிச்சேன். அது வந்து இந்த பொதுமக்கள் இந்த கிராமத்துலதான் இது நடக்கும். சிட்டிக்குள்ள மோஸ்ட்லி இது நடக்கல. எல்லாமே திருவிழாவில தான் நாங்க பண்ணோம் அந்த நாடகம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பாண்டிச்சேரிக்குள்ளே புதுவையில இருக்கிற அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ள போய் நாங்க மேடையில பண்ணும்போது அந்த மக்களுடைய முகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது, அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வயதான மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்பும் பார்ப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து நார்மல் ஏஜ்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது நைட்ல ஈவினிங்ல தானே நடக்குது. சோ எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரிலாக்ஸா வந்து பார்ப்பாங்க. பாக்குறப்ப கடைசியா அவங்க அந்த விசில் அடிக்கிறது, சந்தோஷமா அப்படி என்ஜாய் பண்றது நமக்கே பார்க்கும் போதே தெரியும் அவங்க எப்படி அவங்க மகிழ்ச்சியா ஃபுல் மனசோட இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்கன்னு. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேஜ்ல ஏறி வந்து நீங்க நல்லா பண்ணீங்க, இந்த இடத்துல இந்த டயலாக் நல்லா பேசுனீங்க, உங்களோட முக பாவனை நல்லா இருந்தது அப்படின்னு பர்சனலா வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது பரவாயில்ல, நம்மள நாமளே மெருகேத்திக்கிட்டோம் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு கொடுத்த எம் எஸ் ராஜா சாருக்கும் எப்பவுமே கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம்.
1: யூஸ்வலாவே இந்த மேடையில நிறைய பேர் நம்ம ஒண்ணு பேசணும்னு நினைச்சிட்டு போவோம், அந்த டைம்ல மறந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி மேடையில எதிர்பாராத விதமா ஏதாவது வசனங்களை நீங்க மறந்துருக்கீங்களா? அந்த சூழலை நீங்க எப்படி சமாளிச்சிருக்கீங்க?
2: நான் டயலாக் மறந்துதா எனக்கு அனுபவம் இல்ல மேம், ஆனா அதை பாத்துருக்கேன். என் கூட நடிச்சவங்க இப்ப நாங்க பேசும்போது எங்களுக்கு தெரியும் இல்லீங்களா இந்த டயலாக் இவங்க பேசணும் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன டயலாக் பேசணும் இந்த இடத்துல அப்படின்றது, ஆனா ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. அது அழகா அவங்க ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை அப்படியே மேனேஜ் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கும் அந்த இது.
1: நாடகத்துல வந்து முகபாவனை, அந்த முகபாவனையை விட உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுப்பீங்க மேம்?
2: இது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா ஒரு கேமராவில நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்தி மாத்தி நடிச்சு எப்படி வேணாலும் திரும்பிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். மேடை நாடகம் அப்படின்ற போது ஒரு மைக்கு முன்னாடி மட்டும்தான் நின்னுட்டு பேச முடியும். அப்பப்ப சும்மா நம்மளோட உடல் என்ன ஆகுனாக்கா நகர்ந்து போகும். அந்த டைம்ல நம்மளுடைய கை, நம்மளுடைய உடல், முகம், கண்ணு இது எல்லாமே பேசணும் அந்த டயலாக். அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது முழுமையா போய் சேரும். சும்மா பொம்மை மாறி போய் நின்னுகிட்டு டயலாக் மட்டும் டெலிவரி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்குது, எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்மளுடைய டயலாக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் மொழியை கொடுத்தாதான் அது ஃபுல்லா அவங்க 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால அது உடல் மொழின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடை நாடகம்.
1: அதுக்கு எந்த மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜ் அந்த உடல் மொழியை கத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுக்கணும்?
2: அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த இடத்துல கையை இப்படி காமிக்கணும், கொஞ்சம் பாடி இப்படி நகர்த்தி இப்படி சொல்லணும், முகத்தை இப்படி காமிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த டைரக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க மேம். சோ அதையே நாங்க ஃபாலோ பண்ணி அழகா பண்ணிட்டு வந்துருவோம்.
1: இப்போ மைக் இல்லாத காலத்துல அதாவது இந்த தெருக்கூத்துக்கள் இதெல்லாம் வந்து மைக் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? மைக் இல்லாத காலத்திலயும் சரி இப்பவும் சரி நாடக கலைஞர்களுக்கு இந்த குரல் வளம் அப்படிங்கறது எவ்வளவு அவசியம் சொல்லுங்க மேம்?
2: குரல் வளம் இருந்தாதான் மேம் எல்லாத்தையுமே நல்லா பண்ண முடியும். ஏன்னா இப்ப மைக் இல்ல அப்படின்னாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுடைய குரல் வளத்தை வச்சு எத்தனை பேருக்கு வேணாலும் அதை நம்ம டெலிவர் பண்ண முடியும் நம்மளுடைய டயலாக. சோ ஒவ்வொரு கலைஞர்களுக்குமே அந்த குரல் வளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு மைக்கே தேவையில்லை, நான் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற அவையில கூட என்னுடைய சத்தம் கடைசி இருக்கிற உட்காந்துருக்கிறவங்க கூட அழகா என்னால பேசி காமிக்க முடியும், அவங்களால கேட்க முடியும் அப்படின்னு தன்னுடைய குரல் வளத்தை நல்லா அந்த பேசி டயலாக டெலிவர் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால குரல் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைக்கு இருக்கு இல்ல, நான் மைக்கு இல்லாமலே நல்லா பேசுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வேணும் மேம். மைக்கு மட்டும் நம்பிட்டு போக கூடாது.
0: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு உணர்ச்சிகரமான காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான உணர்ச்சிகரமான காட்சியில நடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்திகை பாப்பீங்க மேம், அதாவது அந்த பயிற்சி எந்த அளவுக்கு எடுப்பீங்க?
2: அது எனக்கு இப்ப நான் ஸ்கூலுக்கு போன ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மேம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அதை நடத்தும் போது ஒரு குழந்தைங்க கிளாஸ் வைஸ் நம்ம நடத்தும் போது ஒவ்வொரு கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஏஜ் குரூப்பாவே நாங்க மாறிடுவோம். பெரிய பசங்க நடத்தும் போது பெரியவங்களா இருப்போம், சின்ன குட்டி பசங்க நடத்தும் போது அந்த ஏஜ் குரூப்லயே போயிடுவோம். சோ அதனால அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த நாடகத்துக்கு போகும்போது. அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், எங்களை நாங்களே மாத்திக்குவோம், மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை அந்த டைலாக் எல்லாமே நாங்களே. இப்ப வீட்டுல என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப மேக்ஸிமம் குளிக்க போகும்போது கூட அந்த டைலாக் நாங்க பேசி பார்ப்போம், சமைக்கும் போது பேசி பார்ப்போம். எங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது, அந்த டைம்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணி அதை நல்லா பண்ணணும், நம்மளை மத்தவங்க பாராட்டணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன டைம் கிடைக்குதோ அப்ப எல்லா டைம்லயுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோ.
1: இப்போ இதுவரைக்கும் நீங்க நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப சவாலான கதாபாத்திரம் அப்படின்னு தோணுன மாதிரி ஏதாவது இருக்கா?
2: எஸ் மேம், அது எப்படின்னா ஒரு இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் நடந்தது. அது ஒரு சிவன் பார்வதி முப்பெரும் தேவிகள் முப்பெரும் தேவர்களுடைய அந்த கதை. அதுல எனக்கு லக்ஷ்மி கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. அந்த டைலாக் அப்படின்றது கொஞ்சம் நல்லா பெருசாவே கொடுத்திருந்தாங்க, அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய டைலாக் கொடுத்தது அதுதான் கொஞ்சம். ஆனா அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளை நம்பி கொடுத்திருக்காங்க, அதை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெமரி பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா நடந்தது மேம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அந்த சார் என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்லையம்மா நீ குட்டி டைலாக் கொடுத்தாலும் நல்லா பண்ணிடுற, பெரிய டைலாக் கொடுத்தாலும் நல்லா பண்ற, ரொம்ப நல்லா பண்றமா அப்படின்னு டைரக்டர் சார் என்ன அப்ரிசியேட் பண்ணாங்க மேம், ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: இப்போ ஒரு நாடகத்துல நகைச்சுவை, சோகம், கோபம் இதுல எந்த உணர்வை வந்து மேடை பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் மேம்?
2: நகைச்சுவை ரொம்ப கஷ்டம் மேம், ஏன்னா நாம பேசுறது மற்றவங்களை சீக்கிரமா அழ வச்சிடலாம், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேம்.
1: கண்டிப்பா,
2: அதனால அந்த நகைச்சுவையா பேசுறதுதான் மேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது முழுமை அடைஞ்சிரும், ஒரு நாடகமே முழுமை அடைஞ்சிரும் மேம். அது நகைச்சுவா பேசுறதுதான் மேம் ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க அது மாதிரி பண்ணிருக்கீங்களா?
2: இன்னும் எனக்கு அந்த நகைச்சுவான கேரக்டர் எனக்கு கொடுக்கல.
0: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: ஒரு கதாபாத்திரத்தோட தாக்கம் மேடையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் அது வந்து உங்களுக்கு இருந்திருக்கா? உங்க நிஜ வாழ்க்கையில உங்களை பாதிச்சிருக்கா?
2: நிஜ வாழ்க்கையில பாதிக்கல மேம். அந்த ஸ்டேஜ்லயே அது நடிக்கும் போது என்னை அறியாம நான் உண்மையாவே அழுதுட்டேன். அது அழற கேரக்டரு, அது நடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு அந்த கேரக்டர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போயிட்டும் எனக்கு ஒரு 15 minutes 15 நிமிஷம் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுத மேம்.
1: இப்போ நாடகத்துல ஒப்பனை, அதாவது அந்த மேக்கப், மேக்கப்பும் அந்த காஸ்டியூம்ஸும் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஒப்பனையும் ஆடைகளும் எந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: முழு உயிரோட்டமே அங்கதான் மேம் அடங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்றது மக்களுக்கு வெளிப்படுத்துறது அந்த மேக்கப்பும் அந்த உடையும் தான். ஒரு லக்ஷ்மினா எப்படி இருக்கணும், ஒரு ஊர் மக்கள்னா எப்படி இருக்கணும், ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், ஒரு ராணினா எப்படி இருக்கணும், ஒரு வேலையாள் கேரக்டர், ஒரு வீட்டுல வேலை செய்யற கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த மேக்கப்பும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கற அந்த உடையும் தான் மேம் ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்ப கட்டபொம்மன் கேரக்டர் வராங்கன்னா அந்த உடையை பார்த்தாலே ஏய் இவங்க கட்டபொம்மன் நடிக்க போறாங்கப்பா அப்படின்னு நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா. சோ அப்ப அந்த நாடகத்துக்கு மேக்கப்பும் ரொம்ப முக்கியம், உடை அலங்காரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம்.
1: இது வரைக்கும் நீங்க வந்து இத்தனை வருடங்களா உங்களோட நாடக பயணத்துல உங்களுக்கு பிடிச்சமான அல்ல மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாடகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
2: எஸ் மேம், கோரக்கர். அப்படி கோரக்கர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாடகமா பண்ணோம். அப்ப எனக்கு அந்த கோரக்கருடைய கோரக்கர் சுவாமி வந்து என் வீட்டுல பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நக்கல் பிடிச்ச கேரக்டர். அவங்க வந்து என் வீட்டை தேடி வந்து உதவி கேட்பாங்க, அதாவது உணவு கேட்பாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. ஒரு நாள் நான் உணவு கொடுக்கறேன், அடுத்த நாளும் அவங்க என் வீட்டுல வந்து கேட்பாங்க கோரக்கர் சுவாமி. எனக்கு அவங்க சுவாமின்றது எனக்கு அப்போ தெரியாது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவோன்னா நக்கலா பேச, ஏயா நான் உனக்கு நேத்து போட்டேன்னா நேத்து அம்மாவாசை போட்டேன் சாப்பாடு, உனக்கு டெய்லி நான் உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன அன்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன்.

0: அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசுவேன். அந்த சுவாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பவ்யமா சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மேம். அந்த டைலாக் பேசும்போதுதான், அதை முடிச்சிட்டு பண்ணும்போதுதான் எனக்கு என்ன மீறி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த கேரக்டர் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மேம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நாம இப்ப வந்தாச்சு. இன்னைக்கு நாடகத்துறையின் பயணங்கள் நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டீங்க. திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடைய கலை பயணத்தின் இன்னும் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் பகுதியில் கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஹே, எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான்.
5: எனக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
7: யோகிட்டே நடிச்சு காட்டியாக்கு
8: தைரியம் இருந்தா
7: என்ன
8: சொல்றா?
7: பெருமாள் சத்தியமா
8: அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
8: பண்ணதே? நான்
7: தான் வெளியில போக
8: விடுற, வெளியே போக விடுறா.
9: அதிரதுல
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ.
12: தினமும்
13: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சில் நீங்களும் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம்ம ஃப்ரம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான்

0: காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாலி வரிகள்ல சுபையா நாயுடு அவர்களுடைய இசையில, டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள்ல டிஎம் சௌந்தரராஜன் குரல்ல பாடல் கேட்கலாம். பெரிய எடுத்து பெண் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 2:34. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில மன்னாதிமன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:40. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்கள்ல அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவா வரும் பாடல் ஆலயமணி திரைப்படத்துல இருந்து தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு முதியோர் நலன் மற்றும் அவங்களுடைய தூக்கத்தை பத்தி உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

3:01 நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நல்ல தூக்கம் மற்றும் முதியோர்

0: முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். வயதானவர்களின் பங்களிப்பை போற்றவும் அவர்களுடைய நலனை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கும் டாக்டர், புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வயதானவர்களின் தூக்கத்தை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் FM ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் டாக்டர்.
1: புதுவை FM ரெயின்போ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நம்ம முதியோர் நலன் மற்றும் அவங்களுடைய தூக்கத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். இவங்க வந்து இந்த வயதானவர்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியம் டாக்டர்?
1: ஸோ நல்ல தூக்கங்கிறது வந்து காலையில ஒரு நாள் ஆரம்பிக்குது, அது நைட்டு முடியுது, திருப்பி தூக்கத்துக்கு போறோம், திருப்பி அடுத்த நாள் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ தூக்கங்கிறது ஒரு வாழ்க்கையோட அன்றாட வாழ்வியல்ல ஒரு பக்கமா நம்ம கருதுறோம். பட் ஆனால் தூக்கங்கிறது வந்து ஒரு கார் வந்து காலையிலேருந்து ஓடின பிறகு அது ஒரு கேரேஜில் போய் விட்டோம்னா அந்த கேரேஜில் அது அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை ரீசெட் பண்ணி அடுத்த நாளுக்கு தயாராகிறதுக்கான ஒரு இடம் தான் தூக்கம். ஸோ அந்த தூக்கங்கிறது வந்து நல்லபடியாக இருந்தால் தான் அடுத்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும்.
0: ஓகே டாக்டர், வயது ஆக ஆக தூக்கத்தினுடைய தன்மை வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அது எந்த அளவுக்கு உண்மை?
1: நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் உண்டு, ஒரு கிளாக் உண்டு, அதுக்கு பேர் வந்து பயாலஜிக்கல் கிளாக். ஸோ இந்த பயாலஜிக்கல் கிளாக் பார்த்தீங்கன்னா சிர்காடியன் ரிதம்னு நம்ம உடம்புல ஒன்று இருக்கு. காலை வெயில பார்த்தா இது காலைன்னு நம்ம உடம்பு புரிஞ்சுக்கும், இரவு இருட்டை நோக்கி போகும்போது நம்ம உடம்பு வந்து அதை இருட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் உண்டு. இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து வயது ஆக ஆக அந்த பயாலஜிக்கல் கிளாக்ல வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட சான்ஸ் உண்டு. அந்த கிளாக் வந்து கொஞ்சம் மாறுதல் ஆகும் போது நம்மளோட தூக்கமும் கொஞ்சம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.
0: ஓகே டாக்டர், ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படின்னு இவங்களுக்கு இதாக இருக்கா டாக்டர்? ஏன்னா நம்ம இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது ஆக ஆக ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் அப்படின்னு ஒவ்வொரு வயதுக்குமே வந்து அந்த டைம் வந்து மாறுது. இப்போ வயதானவர்கள் வந்து எவ்வளோ குறைஞ்சது அவங்க வந்து தூங்கணும் டாக்டர்?
1: ஸோ யூஸ்வலாக நான் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது வயசாயிடுச்சுங்க, ஒரு 5-6 மணி நேரம் தூக்கம் போதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கம் வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு 20 வயசு தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா 60 வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, 80 வயசு இருந்தவங்களாலும் சரி, அவங்களுக்கு 6-8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா அந்த 6-8 மணி நேரம் தூக்கம் இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் போகும், அந்த ஃபேஸஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அது மெயின்டைன் ஆகும்போது அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இவங்க வந்து அடிக்கடி நைட்ல வந்து கண் விழிக்கிறாங்களே, அது வந்து இயல்பானதா டாக்டர், இல்ல அவங்க வயசு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா டாக்டர்?
1: இதுல வந்து இந்த சிர்காடியன் ரிதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன வயசானவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும்னு. இந்த மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு சீக்கிரமாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமா தூங்கி போனாங்கன்னா தூங்கும் போது பாதி இரவுலேயே அவங்களுக்கு வந்து விழிப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த விழிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு, கூட இருக்கிற நோயாக இருக்கலாம், எடுத்துக்கிற மருந்தாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஸோ எப்போவுமே ஸ்லீப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் உண்டு, ஒன்று வந்து NREM ஃபேஸ்னு ஒன்று உண்டு, இன்னொன்று REM ஃபேஸ்னு உண்டு. NREM ஃபேஸுங்கிறது அந்த ஐபால் மூமெண்ட் அப்படின்னு பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த நான் REM ஸ்லீப் ஆர் REM ஸ்லீப் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த NREM ஸ்லீப்பில் வந்து ஒரு மனிதர் வந்து Stage 1, Stage 2, Stage 3 அப்படின்னு 3 ஸ்டேஜ் தாண்டி போவாங்க. இந்த 3rd stage போனாதான் நம்ம டீப் ஸ்லீப்னு அர்த்தம். ஸோ 1st sleep செகண்ட் ஸ்டேஜும் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பு, 3rd stage போனோம்னா டீப் ஸ்லீப்பு. இந்த டீப் ஸ்லீப்பை தாண்டின பிறகு திருப்பி நம்ம வந்து REM ஸ்லீப் போவோம். REM ஸ்லீப்பில் வந்து ரேப்பிட் ஐபால் மூமெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீப்பு போகும்போது நம்ம உடம்பு நிறைய விஷயங்கள், நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கனவுகள், இது எல்லாமே அந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்பில் தான் வரும். ஸோ நிறைய டைம் என்ன ஆகும், வயதானவர்கள் அந்த NREM Stage 3 போகவே மாட்டாங்க, போகாமல் NREM 1 and 2 முழிச்சுப்பாங்க. முடித்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் தூக்கம் வராத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். இல்லை வணக்கம், ஓகே சார், அவங்கள்ட்ட வந்து கட் ஆயிடுச்சு, நம்ம மறுபடியும் அழைச்சோம்னா அவங்கள்ட்ட பேசலாம். இப்போ நம்ம வந்து அவங்கள பற்றி

0: பேசிட்டுருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க அடிக்கடி அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜோட வந்துருவாங்க, டீப் ஸ்லீப்புக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. இவங்க நிறைய பேர் வந்து காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்கல்ல டாக்டர், இந்த மாதிரி ஒரு 4, 4.5 மணிக்கு எல்லாமே எந்திரிச்சிருவாங்க, அது அவங்களுடைய அந்த நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர்?
1: யூஸ்வலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொழுது முடிஞ்ச உடனே உணவு அருந்திட்டு தூங்க போயிடுவாங்க. தூங்க போனோடனே காலையில் வந்து 4:30 to 5 மணிக்கு முழிப்பாங்க. ஸோ சூரியன் வரத்துக்கு முன்னாடியே அவங்களோட அந்த காலை கடன்களோ இல்லை அன்றாட வாழ்க்கை தேவையான விஷயங்களோ செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 7 to 8 மணிக்கெலாம் அன்னைக்கான வேலையை செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நைட் வந்து 9 to 10 மணி சில டைம் 11, 12 கூட ஆகுது நிறையா பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. ஸோ அந்தமாரி தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா 4 to 5 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ எந்திரிக்கும் போது அவங்களோட ஸ்லீப் நிச்சயமாக டிப்ரைவ்டுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப கம்மியான ஸ்லீப் தான். அது இல்லாமல் அந்த தூக்கத்தில் எத்தனை தடவை அவங்க முழிக்கிறாங்கிறத பொறுத்தும் அந்த ஸ்லீப் வந்து எவ்வளோ ஃப்ராக்மெண்டடாக இருக்க எவ்வளோ உடஞ்சி போயிருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ 4:30 மணிக்கு எந்திரிச்சா கூட காலையில் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட வேலையை செய்ய முடியுது, டயர்ட்னஸ் இல்லைன்னா அது போதுமான தூக்கமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அவங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு 9, 10 மணிக்கெலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அன்னைக்கான வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நிச்சயமாக அது வந்து தூக்கம் வந்து பத்தாதுன்னு தான் அர்த்தம்.
0: ஓகே டாக்டர், காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே சார், நீங்க உங்களுடைய டவுட்ட வந்து டாக்டர் கிட்ட கேக்கலாம். நீங்க
2: டாக்டர் சார், எனக்கு 2 கேள்விகள். அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்ப ரொம்ப அருமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். வயதானவங்க அந்த ஸ்டேஜ் 3, 4 மாதிரி எல்லாம் போகறதுல அவங்க சீக்கிரமா டக்கு முடிச்சுக்கிறாங்கன்னு, இது வந்து அவங்களுக்கு பொதுவாகவே அது வயதின் காரணமாகத்தான் அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக முடியலையா, அல்லது பொதுவா பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணை நோய்கள் அப்படிங்கறதுனால அவங்க அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்க்கு போக முடியலையா, அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது, சிலருக்கு வந்து இந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் அப்படிங்கறது சொல்றாங்க இல்லையா டாக்டர், அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி நான் கேள்வியும் பட்டிருக்கேன், நீங்க தூங்கல நினைச்சு வருத்தப்படாதீங்க, உடம்பு வந்து அதுக்கு சோர்வாயிடுச்சுன்னா அதாகவே தூக்கம் அப்படிங்கறத உடம்புக்கு எடுத்துக்கணும், யூ நீ நாட் டு ஒரி அப்படின்ட்டுன்னு சில பேர் சொல்றாங்க டாக்டர். இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஒரு மனுஷனுக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதை பத்தி
1: நிறைய பேர் போக மாட்டோம் சொல்றோம். ஒரு 120 minutes வச்சுக்கலாம். ஸோ 70 to 120 minutes வந்து ஒரு ஸ்லீப் சைக்கிள்னா அதில் 80% வந்து என்ஆர்இஎம் ஸ்லீப்பு, 20% வந்து ஆர்இஎம் ஸ்லீப்பு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த 20% ஆர்இஎம் ஸ்லீப் வந்து ஆக்டிவ் மோடில் இருக்கிற ஒரு ஸ்லீப் மோடு. ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக ஒரு லைட் ஸ்லீப்பு ஒரு என்ஆர்இஎம் 1 இருக்கிறோம், என்ஆர்இஎம் 2 இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு இணை நோய் இருக்குது, உதாரணத்துக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வந்து சர்க்கரை லெவல் அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த சிறுநீர் கழிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும். அப்போ என்ன ஆகும், நைட் வந்து அவங்க எந்திரிச்சு ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிடுது. திருப்பி வந்து படுத்த உடனே திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ஆர்இஎம் 1 ஆரம்பித்து 2 போகும். இந்த சைக்கிள் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆக அவங்க டீப் ஸ்லீப்குள்ளாரே போக மாட்டாங்க. டீப் ஸ்லீப்புக்கு போகலைன்னா அவங்க திருப்பி வந்து அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லாத ஒரு ஃபீலே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து நிச்சயமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த வயதினராக இருந்தாலும் அவங்க அந்த ஸ்லீப் சைக்கிளை கடந்து தான் போகணும், 4 ஸ்லீப் சைக்கிளையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த இணை நோய்களோட தொந்தரவுனால அவங்க அடிக்கடி முழிக்கிறதுனால அவங்க அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும். குறைஞ்சது ஒரு இரவில் வந்து நம்மளுக்கு வந்து 4 to 6 முறை இந்த சைக்கிள் அந்த 120 minute சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். ஆனால் நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகாது. ரெண்டாவது, தூக்கம். நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரு ரசாயனத்தை வெளிப்படுத்தும், அந்த ரசாயனத்துக்கு பேர் வந்து மெலட்டோனின். இந்த மெலட்டோனின்கிற ரசாயனம் வந்து நம்ம உடம்புல வந்து இது காலை இது இரவு, இரவுன்னு வந்தால் நம்ம தூங்கணும், காலைன்னு வந்தால் நம்ம முழிச்சிட்ருக்கணுங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மெலட்டோனின் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. இந்த மெலட்டோனின் இரவுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது தூக்கத்தை கொடுக்கும். அதுதான் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பு நம்மளுக்கான தூக்கத்தை ஏற்படுத்திக்கும். பட் ஆனால் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு

0: ஸ்ட்ரெஸ் இல்லாத நேரத்தில் 8 மணி நேர தூக்கம் அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த 8 மணி நேர தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, அதுவும் வாலண்டரியாக டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம்னா, டிஸ்டர்ப் பண்ணோம்னா, நிச்சயமாக அடுத்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
1: ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். லைனும் கட் ஆயிடுச்சு. டாக்டர், இப்போ அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த குரட்டை தூக்கத்துல வந்து மூச்சு திணறல்லாம் இருக்கும், அவங்க கிட்ட இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி கவனிக்க வேண்டும் டாக்டர்?
0: ஸோ என்னோட தினசரி நாட்கள்ல வந்து மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் ஒத்துக்காத ஒரு விஷயம் வந்து குரட்டை. குரட்டைங்கிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு அப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாரு, அதனால குரட்டை வரும். ஆனா குரட்டைங்கிறது நிச்சயமா ஒரு நோய், இன்னைக்கு நிலைமைக்கு அது ஒரு நோய். அந்த நோய் பல கொடிய நோய்களுக்கு ஒரு காரணமா அமையுது. ஸோ இதை வந்து நம்ம மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்றோம், அதுவும் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாங்கிறது என்னன்னா, அப்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு அடைப்பு, தூக்கம், அந்த தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படுறது, அதுதான் வந்து நம்ம அல மூச்சு நின்று போகிறது, அதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இந்த குரட்டை ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, நாக்கு வந்து பின்பக்கம் பிறழும். பின்பக்கம் பிறழும் போது என்ன ஆகுது, நம்மளோட காற்று வந்து உள்ளார போகாது. காற்று உள்ளார போகலைன்னா நம்ம மூளைக்கு சிக்னல் போகாது. அப்போ மூளை என்ன பண்ணும், காற்று பத்தலை நினச்சி ஒவ்வொருத்தரையும் உங்களை எழுப்பிவிட்டு அது உங்களுக்கு மூச்சு இழுத்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போது நம்ம தூங்குற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாம நம்ம நிறைய தடவை முழிச்சுக்கிட்டே இருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி வில் நாட் கோ இன்ட் அந்த ஒரு டீப் சைக்கிள் ஃபேஸ்க்கு நம்ம போக மாட்டோம். அப்போ நிறைய தடவை நம்ம முழிச்சுக்கிட்டே இருப்போம். முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது என்னாகும், நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பேர் வந்து கேட்டகோலமைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் ஸ்டீராய்டு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம உடம்பு இயற்கையாக தயாரிக்கிற ஒரு விஷயம், அது தயாரிக்கும். அந்த ஸ்டீராய்டு தயாரிக்கும் போது என்னாகும்னா, ஸ்டீராய்டு வந்து நம்ம உடம்புல சர்க்கரை லெவலை அதிகப்படுத்தும், பிபியை அதிகப்படுத்தும், அடுத்தது கொலஸ்ட்ரால் மெக்கானிசமை மாற்றும். இதெல்லாம் சேரும் போது என்னாகும், தொடர்ந்து இது பல மாதங்களாக பல வருடங்களாக நடக்கும் போது நம்மளுக்கு அதோட இணை நோய்கள் வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் குரட்டைங்கிறது நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு சீரியஸான விஷயம், அது ஒரு கொடிய நோயை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், டெல்லிக்கு போகும் ராஜேந்திரன் பேசுறேன்.
1: ஆ ஓகே ராஜேந்திரன் சார், நீங்க வந்து டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சார்.
2: அந்த ராத்திரில நல்லா ஒரு 8:30-10 போல படுக்கிறோம், தூக்கம் வந்து ஒரு 2 யூரின் வரும்போது போகக்குள்ள திரும்ப வந்து படுக்குள்ள தூக்கமே வர மாட்டேங்குது ஐயா.
0: அதான் சார், இப்போ வந்து நம்ம நைட்ல வந்து தூக்கம்ங்கிற ஒரு ஃபேஸ்க்கு போகும்போது நம்ம உடம்பு வந்து தூங்க போறோங்கிறதுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த தூக்கம் ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கிட்ட நெருங்க போகும். ஆழ்ந்த தூங்கத்துக்கிட்ட நெருங்க போகும்போது என்னாகும், இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க, வயதானவர்களுக்கு சொல்கிறேன், சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, அடுத்தது ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பி உண்டு ஆண்களுக்கு, அந்த ப்ராஸ்டேட் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி, அந்த மாதிரி ஒரு வீக்கம் இருக்கவங்களுக்கு ஒரு யூரின் வரத்துக்கான ஒரு ஃபீல் வரது செய்யும். இந்த மாதிரி யூரின் வர ஃபீல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க பாத்ரூம் கெஞ்சி போவாங்க. திருப்பி வந்து படுக்கும் போது நம்ம உடம்பு அந்த தூக்கத்துக்கான ஃபேஸில், அந்த தூக்கத்துக்கான கதவுக்குள்ளார போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் தூக்கம் வராத ஃபீல் இருக்கும். ஒரு 1/2 கழித்து அவங்களுக்கு தூக்கம் வரும், தூங்குவாங்க, திருப்பி இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் வயதானவர்கள் அவர்களோட இணை நோய்களை கரெக்டான ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறது திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம்.
2: நன்றி ஐயா.
1: ஓகே நன்றி சார், நன்றி. ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடையிலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 3:16:31. FM ரெயின்போவின் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்போ தூங்கணும், எதுக்காக நம்ம டீப் ஸ்லீப் எப்போ போகணும் அப்படிலாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார்.

0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க முத்தா சங்க பழையமலை.
0: ஏழுமலை சார். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்,
2: சொல்லுங்க சார்.
1: நைட்லாம் தூங்குறேன், நல்லா தூங்குறேன்
2: சார்.
1: நைட்லாம் நல்லா தூங்க முடியும் சார்.
2: ஓகே சார். நம்ம நைட்ல வந்து இப்போ அது வந்து உடல் பருமன் அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாம இப்ப நைட் வந்து நீங்க சொல்ற மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும்போது நீங்க நிறைய தடவை முழிக்கிறீங்க, அப்ப நீங்க டீப் ஸ்லீப் ஃபேஸ்க்குள்ளே போக மாட்டீங்க. டீப் ஸ்லீப்புக்கு நீங்கள் போகலைன்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். உணவு உண்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆரம்பிக்கும். அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு மதியம் உணவு முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வர வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இரவோட தூக்கமின்மை தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்ட உடனே காலையில் உணவு உண்ட பிறகு உங்களுக்கு வந்து தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு மூச்சு திணறலோ இல்லை வந்து அந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொன்ன மாதிரி அந்த குரட்டை நோயோ ஏதோ ஒன்று இருக்கிறது. ஸோ அதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா இந்த மார்னிங் காலை நேரத்தில் வர தூக்கத்தை நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து உங்களோட இணை நோய் வேறாச்சும் இருக்குங்களா? வேற டயபெட்டிஸ், சுகர் வியாதி,
1: இல்லை
2: வீசிங் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வீசிங்கிறது வந்து நம்ம பொதுவாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டும் இருக்காது, சில டைம் வந்து மூக்கடைப்புகள் இருக்கும். ஸோ அலர்ஜி கிரைனைட்டிஸோ இல்லை வந்து மூக்கில் வந்து சதை வளர்ச்சி அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக வந்து நைட்டில் வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் வந்து முதல்ல அந்த வீசிங்கிறது என்ன மாதிரி காரணங்கிறத கண்டுபிடிச்சி அதை வைத்தியம் பண்ணோம்னா இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பை நம்ம வந்து நிச்சயமாக தடுத்துடலாம். சார், முதல்ல காரணம் கண்டுபிடிக்கணும் சார். அதாவது தூக்கம் இல்லை, ஆனால் தூக்கம் இல்லாததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அந்த தூக்கமின்மையோட ஒரு 15-20 காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை நம்ம ரூல் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிக்க முடியும்.
1: 4 கிலோமீட்டர் போனால் நல்ல தூக்கம் வருது
2: நிச்சயமா. ஸோ அதனால வந்து நீங்கள் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலேயே நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு டிவியேட்டட் நேசல் செப்டம் வந்து மூக்கில் வந்து மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கா இல்லை மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கான்னு பாருங்கள். அது அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நிறைய தடவை கலையிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதுவும் கிட்டத்தட்ட குரட்டை மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அதுவும் உங்களை தூக்கத்தை வந்து பாதிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமாக வைத்தியம் பண்ணிடலாம் சார்.
0: நன்றி சார், நன்றி. ஓகே சார், இன்னொரு காலரில் இருக்காங்க லைனில். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கொம்பாக்கம் சாமிசேகர்.
0: ஓகே சாம்பசிவம் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: டாக்டர்
2: வணக்கம் சார்.
3: சார், எனக்கு வயசு 63 ஆகுது
2: சார்.
3: எனக்கு சர்க்கரை, பிபி, தைராய்டு, அப்புறம் எல்பி டிஸ்பன்ஷன், அது மாதிரி எல்லாம் இருக்கு.
2: சார்,
3: கரெக்டா நைட்ல ஒரு 10 மணிக்கு எல்லாம் படுத்துருவேன்.
2: சரி சார்.
3: ஆனா ஒவ்வொரு நாளும் கரெக்டா 3 மணிக்கு எல்லாம் தூக்கம் கலைஞ்சிருக்கு.
2: ஓகே சார்.
3: ஷார்ப்பா அப்படி தூக்கம் கலைஞ்ச உடனே எழுந்து பார்த்தா 3:00, அப்புறம் 4 மணிக்கு மேலதான் அப்படி தூக்கம் வருது. அப்புறம் அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணாலும் தூக்கம் வரவே மாட்டேங்குது.
2: ஸோ முதல்ல வந்து இந்த 3 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா, இல்லை வந்து மூச்சு திணறல் ஏதாச்சும் இருக்குமா, இல்லை லைட்டா மூச்சு அடைக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குமா?
3: இல்லை இல்லை சார், மூச்சு திணறல இல்லை மூச்சு அடைக்கிற மாதிரி ஃபீலிங்கோ எதுவும் இல்லை, யூரின் வரும்.
2: ஸோ இப்போ வந்து அதான் இப்போ அதுக்கு காரணங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நைட்டில் வந்து யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
3: ஸோ அதனால் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கு.
2: அது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம் வந்து எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும்போது நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து லாசிக்ஸ்னு ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அந்த லாசிக்ஸ் மாத்திரையோட எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 63 வயசு ஆகுறதுனால ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த அர்ஜென்சி இருக்குது, அவசரமாக யூரின் போகணும் போல ஃபீலிங் இருக்குது, யூரின் முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாலாவது விஷயம் வேறு ஏதாச்சும் அந்த இப்போ நான் சொன்ன அந்த ஆரியம் ஸ்லீப்பில் வந்து கனவுகள் நிறையா வரும். அந்த கனவுகள் நிறையா வந்து அதனால் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதாங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 4 காரணங்கள் முக்கியமான 4 காரணங்கள். இதை தவிர நிறைய

0: காரணங்கள் உண்டு. பேசிக்கான முக்கியமான காரணங்கள் இது. இந்த காரணங்களை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த 3 மணி தூக்கம் ஏன் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும் சார்.
1: ஓகே, நன்றி சாமசிவம் சார். ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி,

0: நேரம் 3:26 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். டாக்டர், இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தூக்கத்தை வந்து எது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஒரு சில பேருக்கு அதிகமான மன அழுத்தம் வந்து இருக்கு, அது வந்து மன அழுத்தம் வந்து தூக்கம் வந்து கெடுக்குமா, இல்ல மன அழுத்தத்தை உங்களுக்கு தூக்கமே வராதா டாக்டர்?
1: ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னோட தொடர்புடைய விஷயம். ஸோ நீங்கள் நம்மளுக்கு ஒரு படம் வந்திருக்கு, குட் நைட்னு ஒரு படம். ஸோ அந்த குட் நைட்டுங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், அவருக்கு நிறைய குரட்டை இருக்கும். இந்த குரட்டையினால வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவருக்கு தூக்கம் வரும். இந்த தூக்கம் வர்றதுனால அவரோட அன்றாட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அவர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தார்னா அவருக்கு தூக்கம் வந்துடும். ஸோ இதுவே வந்து முன்னாடி நாள் நைட்டு தூக்கம் இல்லைங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி தூக்கம் அடிக்கடி வரும்போது என்னாகும், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், காலைல ஒரு 10 மணிக்கு பீக் நம்மளோட ஒர்க் டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு அசதி வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் வேலை செய்ய முடியாது.

0: அப்போ நம்மளுக்கு அது ஒரு ஒரு மன அழுத்தத்தையோ ஒரு ஒரு பதட்டத்தையோ தரத்துக்கு சான்ஸ் உண்டு. இந்த பதட்டம் என்ன பண்ணோம்னா நம்மளால் அடுத்த வேலையை செய்யக்கூடாது. ஸோ திருப்பி நம்ம நைட் என்ன பண்ணுவோம், திரும்ப தூங்க போவோம். இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக நம்ம வேலை செய்ய முடியலங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு திருப்பி உங்கள் தூக்கத்தை டிலே பண்ணும், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பில் போவீங்க, திருப்பி அடுத்த நாள் இது ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த விஷயம் டெய்லியுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நிச்சயமாக மன அழுத்தம் தூக்கத்தை பாதிக்கும், தூக்க பாதிப்பு மன அழுத்தம் கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, இல்லை அவங்க கட் ஆயிடுச்சு டாக்டர். நம்ம வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ தனியாக இருக்காங்க, பசங்க எல்லாம் வெளியூர் வெளிநாடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கவலை, அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற கவலையே ஒரு சில பேர்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் தனியாக இருக்கேன், பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு அவங்க எப்படி இருக்காங்கங்கிற கவலையே நிறைய என்னை வந்து வாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவலை வந்து தூக்கத்தை பாதிக்குமா டாக்டர்?
0: நிச்சயமாக உடம்பு வந்து தூக்கத்துக்கு போனாலும் மூளை வந்து தூக்கத்துக்கு போகலைன்னா நிச்சயமாக வந்து அவங்களோட அந்த தூக்கத்தை வந்து நிச்சயமாக அது பாதிக்க செய்யும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கூட இருக்கிறவங்க வந்து கூட இல்லாத பட்சத்தில் அது நிச்சயமாக அந்த நைட்டை ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம தனியாக இருக்கோங்கிற ஒரு எண்ணமே வந்து இன்னொரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் நிச்சயமாக அவங்கள வந்து பாதிக்க செய்யும். ஸோ மொதல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும், நாலாவது நாள் நம்மளுக்கு இந்த நைட்டு தூக்கம் வருமாங்கிற கவலையே அவங்களுக்கு பெருசாகிடும். ஸோ நிச்சயமாக வந்து நம்மளோட வேண்டியப்பட்டவங்க நம்ம கூட இல்லாத பட்சத்தில் தூக்கம் பாதிக்கப்படும். அது ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கிய காரணம், அது இயல்பான வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய ஒன்று தான்.
1: ஓகே டாக்டர், கால் இருந்துக்கா உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: எனக்கு மதியானம் சாப்பிட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துருது சார். அப்படியே அப்படி அந்த தூக்கத்தை நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலனாக்கா அப்படியே சோறு உடஞ்சி போய் ஒரு மாதிரி ஆயிடுது, வேலையே செய்ய முடியல. ஒண்ணு ரெண்டாவது வந்து நைட்டு 12 மணிக்கு மேல யூரின் போயிட்டு வந்த பிற்பாடு தூக்கமே வர மாட்டேது சார். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, விடிய காலம் ஆயிடுது.
0: நிச்சயமா மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வருதுன்னா அது வந்து நம்ம நைட்டு தூக்கம் நல்லா இல்லைங்கிறது தான் குறிக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஸ்லீப் சைக்கிளில் மதிய நேரம் வந்து ரெண்டு விதமாக தூங்கலாம். ஒன்று வந்து ஒரு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமா அந்த NERM ஸ்டேஜ் 3 என்டர் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா, அந்த டீப் ஸ்லீப் சைக்கிள் பாதியில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோர்வின்மை, ஒரு சோர்வு அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கு, ஒரு எதையுமே செய்ய முடியாத ஒரு இயலாமையை கொடுக்கும். ஸோ மதிய தூக்கம் தூங்கிறது நல்ல விஷயம் எடுத்துட்டா கூட அது வந்து ஒரு ஷார்ட் நேப்பாக இருக்கணும். இந்த ஷார்ட் நேப்புங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பவர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இந்த பவர் நேப் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ மதியானம் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நைட் வந்து ஒரு தூக்கமின்மைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே உங்கள் கேள்வியிலே இருக்குது, நீங்கள் நைட் வந்து 12 மணிக்கு ஒரு தடவை முழிச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் தூங்குறீங்க, உணவு எப்போ உட்கொள்கிறீங்க, அதுலேருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு தூங்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த 12 மணிங்கிறது எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் தூங்குறீங்களா, 4 மணி நேரம் தூங்குறீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டா இந்த தூக்கமின்மை, இந்த 1 மணி நேரம் தூக்கமின்மை இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நிறைய காரணங்கள், மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க, நிறைய காரணங்களோட தொடர்புடைய ஒரு விஷயம். ஸோ இந்த காரணங்களை ஒன்று நம்ம களைய ஆரம்பித்தோம்னா நம்ம நிச்சயமாக ஒரு ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னை கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு தூக்கம் குறையுது, இதனால எனக்கு வந்து இந்த நினைவாற்றல் அப்புறம் கவனம் சிதறுதல் இதெல்லாம் இருக்குமா டாக்டர்?
0: நிச்சயமாக வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பாதிக்கப்படும். அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் கவனிக்குங்கிறது தான் அட்டென்ஷன் ஸ்பேன். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சோர்வுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் நம்மளோட அட்டென்ஷனை பாதிக்கக்கூடியது. அடுத்தது மெமரி. மெமரி என்ன பண்ணோம்னா நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறதையும் நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு, கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு மனசு எண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளால் எந்த விஷயத்தையும் ஒழுங்காக செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஸோ அதனால் தூக்கம் நிச்சயமாக நம்மளோட மெமரியை அஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு நிச்சயமாக மெமரி வந்து

0: பாதிக்கப்படும். சார் நான் இதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னால செய்யவே முடியல, அப்பப்ப மறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். டாக்டர் உங்களோட லைனுக்கு வந்து கட் ஆயிடுச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 3:34. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். டாக்டர் இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் புதுவையிலிருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
1: ஓகே ஆசை தம்பி சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: ஓகே சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: சார் பேர் ஆசை தம்பி, வயது 67. பிராஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கு.
0: ஓகே சார்.
3: 10-12-13 வருஷம், 5 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு சார். பட் கேன்சலேஷன் 0.4.
0: ஓகே சார்.
3: இது தொடர்ந்து நைட்டு கரெக்டா சாப்பிட்டு வரேன்.
0: சரி சார்.
3: இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுறது? பட் எனக்கு வந்து என்னன்னாக்கா, முன்னெல்லாம் கொஞ்சம் சார் 3 தடவை 9 மணிக்கு படுத்தனா 9:30 3 தடவை யூரின் போவேன். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போயிடுவேன்.
0: ஓகே சார்.
3: அதுக்கப்புறம் மார்னிங் நல்லா யூரின் போயிடுவேன்.
0: ஓகே சார்.
3: அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்செக்ஷன் இருக்கு, கொஞ்சம் யூரின் போறது கம்மியானாலும் எந்த பிரச்சனையும் இல்ல.
0: ஓகே சார்.
3: ஆனா இது 12-14 வருஷம் இந்த மாத்திரை சாப்பிடலாமா? அதுக்கு ஏதாவது அடிஷனலா வயிற்றுல ப்ராப்ளம் வரக்கூடாது, மாத்திரை சேர்த்து போடணுமா? என்ன நீங்க மெடிசின் டாக்டர்னால.
0: சரி சார். இப்ப வந்து ப்ராஸ்டேட்டுங்கிறது வந்து ஆண்களுக்குள்ள ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி வந்து கரெக்டா வந்து யூரின் பையோட வாயில வெளிப்பக்கமா இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து நம்ம கையால ஒரு கப்பை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான். அந்த கப்பை நம்ம பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கப்பை நம்ம அழுத்தி பிடிக்கும் போது என்னாகும், அந்த கப்பு நசுங்க செய்யும். அப்போ அந்த கப்பில் இருக்கிற தண்ணி ததும்ப செய்யும். ஸோ அதே தான் நம்ம யூரின்லேயும் நம்ம உடம்புலையும் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மாத்திரை கொடுக்குறோம். அந்த மாத்திரை என்ன பண்ணோம், அந்த யூரின் போகிற பாதையில் இருக்கிற ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், அந்த தோலை வந்து கொஞ்சம் விரிவடைய செய்யும். நம்ம கொடுக்குற மாத்திரை அதோட வேலையை செய்யுது. ஆனால் அந்த நோய் வந்து வயது ஆக ஆக அது அதிகமாயிட்டே போகும். அதாவது அந்த அழுத்தம் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ இப்போ இந்த அழுத்தம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் அதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் வயிறு. ஆமாம் சார். ப்ராஸ்டேட் எவ்வளோ தூரம் வீக்கமாயிருக்குன்னு பார்க்கணும் சார். அந்த மாத்திரை எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்க மருத்துவர் வந்து உங்களை அசஸ் பண்ண பிறகு, அதாவது உங்களுக்கு ப்ராஸ்டேட் எவ்வளோ தூரம் வீக்கமாக இருக்குன்னு பார்த்த பிறகு, அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தினால அந்த சில டைம் வந்து அந்த ப்ராஸ்டேட்டில் வந்து சில பேருக்கு வந்து அது வீரியம் அதிகமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அந்த அதோட லெவல் பார்த்துட்டு அந்த மாத்திரையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து புது வகையான மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு.
3: நான் உடனே போய் பார்க்குறேன் சார். பார்த்துட்டு அந்த புது வகை மாத்திரைக்கு போகலாமான்ற நீங்கள் சொன்ன அட்வைஸ் நல்லா இருக்கு. அது சொல்லுங்க சார். கொஞ்சம்
0: மேற்கொண்டு அதை மீறி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஸ்டேட்டுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஒரு உருண்டைகள் மாதிரி இருக்கும். அந்த உருண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப் ஆகும். இருக்கலாம். அதே மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா டிசின்டெக்ரேட், அதாவது உடையிறது வந்து கரைகிறது வந்து வேகமாக இருக்கும். அப்போ வந்து இமீடியட் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபார்முலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த மருத்துவ மாத்திரையோட விதம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு உண்டு சார்.
3: உங்கள் அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இன்னொன்று சார் நான் அதை கேட்குறேன், அது என்னன்னு சார், மூக்கரிப்பு அடிக்கடி இருக்குது, ரொம்ப அரிக்குது. பட் அது மூக்கில் ஏதோ படையோ அல்லது ஒரு புண்ணோ எதுவுமே இல்லை.
0: மூக்கரிப்பு இருக்குன்னா நிச்சயமா வந்து இது வந்து அலர்ஜிக் கிரானிக் அலர்ஜிக் ரைனைட்டிஸா இருக்கணும். அதாவது ஒவ்வாமை தான். ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து உங்க மூக்கில் வந்து அடிக்கடி வந்து அந்த ஸ்மெல்லோ இல்லை டச்சோ வந்து என்ன பண்ணுது, உங்க மூக்கில் இருக்கிற சதையை வளர்ச்சி கொடுக்குது. அந்த வளர்ச்சி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி மூக்கரிப்பு வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது வந்து கிரானிக் ரைனைட்டிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கான என்ன காரணம் ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டா

0: நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அது வைத்தியம் பண்ணலாம் சார்.
1: சார் எனக்கு ப்ராஸ்டேட் பத்தி நீங்க சொன்னது ரொம்ப தெளிவா இருக்குது, எனக்கு ரொம்ப நல்ல இதுவா இருக்கு சார், விளக்கமா இருந்தது, நான் பாத்துக்கிறேன் சார். நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: நன்றி நன்றி. டாக்டர், இப்போ நம்ம அவங்களுடைய என்னென்ன பிரச்சனையெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து அவங்களுடைய தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடற்பயிற்சி வந்து செய்கிறாங்க. இப்போ காலை நேரம் நடைப்பயிற்சி நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ இந்த உடற்பயிற்சி காலை நேரம் நடைப்பயிற்சி இது வந்து தூக்கத்தை மேம்படுத்துமா டாக்டர்? அவங்களுடைய ஒட்டுமொத்த உடலுக்குமே இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்?
0: உடற்பயிற்சி வந்து ஒவ்வொரு நேரத்தில் பண்ணுறது ஒவ்வொரு விதமான யூஸ் இருக்குது. ஸோ காலை எழுந்தவுடன் வாக்கிங் போகிறது வந்து நம்ம உடம்புல என்னென்னா நம்மளோட எகெயின் அந்த கிளாக்கை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது காலைன்னு புரிய வைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது காலை நேர வாக்கிங். ஸோ இந்த காலை நேர வாக்கிங் வந்து நம்ம உடம்பை புரிய வச்ச பிறகு கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு இது நைட்டு இது தூங்க போகணுங்கிறதுக்கு நம்ம கிளாக் ரெடி ஆகும். அப்போ அந்த ஸ்லீப் சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு காலை வாக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களோட மசிலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ மசில் என்னாகும், அந்த சதை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுது, அதாவது ஒவ்வொதையும் சுருங்கி சுருங்கி விரிவடையுது. இந்த மாதிரி சுருங்கி சுருங்கி விரிவடையும் போது அதோட ஹெல்த்தும் மேம்படுது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸோ இல்லை மெட்டபாலிக் ப்ராசஸோ அந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும் போது நம்மளோட வாழ்க்கை சைக்கிள் வந்து ப்ராப்பராக ஒரு டெய்லியுமே ஒவ்வொரு இந்த நேரத்தில் இது நடக்கணும் இந்த நேரத்தில் இது நடக்குங்கிற ஒரு பீரியாடிக் ஷெடியூல் மாதிரியே மாறிடுது. இந்த ஷெடியூலாக மாறும் போது என்ன ஆகுது, நம்மளோட தூக்கம் சைக்கிள் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.
2: ஓகே டாக்டர். இப்போ வந்து இவங்களுடைய எடை வந்து எப்படி இருக்கணும் டாக்டர்? ஒரு சிலர் வந்து அவங்களுடைய தானாகவே அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்பவே லீனாக ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க கரெக்டாக வெயிட் இதுதான் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்?
0: ஆக்சுவலாக வந்து வெயிட்டை விட வந்து வெயிட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரும் வெயிட்டுன்னு பார்க்குறோம். ஆனால் வெயிட்டை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மொதல் விஷயம் பிஎம்ஐ. பிஎம்ஐங்கிறது வந்து நம்மளோட உடல் வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு ஆர் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, எப்படி வேணால் வயசு வயசாக வச்சுக்கலாம். ஸோ உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா 25, அதாவது அது ஒரு வெயிட் பை ஹைட் ஸ்கொயர்னு சொல்லுவோம், வெயிட்டு மேலே போடணும் டிவைடட் பை ஹைட்டு இன் மீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து உலகத்தில் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 25 மேலே அந்த நம்பர் இருந்து வந்து உடல் பருமன் சொல்லுவோம். ஆனால் ஏஷியன் பாப்புலேஷன், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகளோ இல்லை ஏஷியன் நாடுகளோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 23 மேலே இருந்தாலே வந்து உடல் பருமன் சொல்லிடுறோம். ஸோ நிச்சயமாக பிஎம்ஐ நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து வயிறோட சர்க்கம்ஃபரன்ஸ், நம்ம வயிறோட சுற்றளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வயிறோட சுற்றளவு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தாண்டும் போது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வெவ்வேறு குறியீடுகள் உண்டு. இவங்களுக்கு மாறும்போது என்ன ஆகுது, நம்ம அதை வந்து உடல் பருமன் சொல்றதுக்கு உண்டு.
2: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ அவங்களுடைய படுக்கை அறை வந்து எப்படி இருக்கணும் டாக்டர்?
0: ஆக்சுவலாக வந்து படுக்கை அறையை பற்றி சொல்லணும்னா முதல் விஷயம் வந்து ப்ளூ லைட் எஃபெக்ட்னு ஒன்று உண்டு. ப்ளூ லைட் எஃபெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் வந்து நம்ம எந்திரிக்கும் போது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர் இருக்குது, ஒரு ஒரு வரிசையான ஒரு கலர்கள் உண்டு. ரெட் லைட்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு கலர்கள் வந்து நம்ம உடம்பு வந்து பார்க்குது, முக்கியமாக சூரிய ஒளியை பார்க்கும் போது அந்த பல்வேறு கலர்களை பார்க்குறோம். ஆனால் நைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுறது ப்ளூ லைட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இன்றைக்கி நிலைமைக்கு வயதானவர்கள் தூக்கம் வரலன்னு என்ன பண்ணுறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் இருக்கிற லைட் வருது இல்லையா, அது பேர் வந்து ப்ளூ லைட் எஃபெக்ட்னு பேர். இந்த ப்ளூ லைட் எஃபெக்ட் என்ன பண்ணும், நம்மளோட மெலட்டோனின் லெவலை வந்து கம்மி பண்ண வாய்ப்பு உண்டு. இந்த மெலட்டோனின் லெவலை கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு தூக்கம் வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அப்போ நம்ம லேட்டாக தூங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு வயதானவர் தூங்குற ரூம் வந்து இருட்டாக இருக்கணும், கூலாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அடுத்தது அமைதியாக இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் முக்கியம். அடுத்தது நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், கேள்விப்படுறோம், நைட் வந்து எனக்கு பாத்ரூம் வந்து நான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறேன். ஸோ இந்த பாத்ரூம் போகும்போது அவங்க கீழே விழாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய டைம் என்ன ஆகும், நைட்டு பாத்ரூம் எந்திரிச்சு போனார் கீழே விழுந்துட்டார், இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர், ஏன்னா வயசானவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஃப்ராக்சர் இருக்கும். ஸோ அவங்க டெய்லி எங்கே எந்த படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் போகிறாங்க, பக்கத்தில் என்னென்ன பொருட்கள் உண்டு, அவங்களுக்கு திடீர்னு ஒரு தடுமாற்றம் வந்துச்சுன்னா எதை பிடிக்கணுங்கிறத அவங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு.
2: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே டாக்டர், அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதால நிறைய

0: பேர் வந்து தூக்கம் வந்து கெடுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா டாக்டர், இந்த அதிகாலை அவங்களுடைய மொழிப்பு ஏற்படுது, எனக்கு 12 மணிக்கு நான் வந்து முழிச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா டாக்டர். இப்போ வந்து அவங்க அந்த டைம்ல போன் எடுத்து சரி சும்மா பார்க்கலாம் நமக்கு தான் தூக்கம் வரலையே அப்படின்னு அந்த டைம்ல அவங்க வந்து போன் பார்க்கறது வந்து எவ்வளவு ஆபத்து டாக்டர்?
1: நிச்சயமா வந்து ஃபோனுங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே, என்ன முத கொண்டு எல்லாருக்குமே வந்து அது ஒரு அடிக்ஷன். ஸோ இது ஒன்றை மட்டும் பார்ப்போமேனு ஆரம்பிக்கிற விஷயம் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் போகும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ நடுராத்திரியில் எழுந்திரிக்கிறாங்க, அவங்க ஃபோன் பார்க்குறாங்க, ப்ளூ லைட் எஃபெக்ட் இருக்கும், ப்ளூ லைட் எஃபெக்ட் வந்து நிச்சயமாக தூக்கத்தை பாதிக்கும். அடுத்தது நைட்டு வந்து நம்மளோட சில ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் உண்டு, அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறோம். இந்த கார்டிசால் வந்து யூஸ்வலாக 6 மணிக்கு மேலே கம்மியாகிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மொபைல் பார்க்கும்போது நம்ம ஒரு பதட்டமோ இல்லை ஒரு சந்தோஷமோ இல்லை கோபமோ படும்போது அந்த கார்டிசால் லெவல் மெல்ல மெல்ல அதிகமாகும். அந்த மெல்ல மெல்ல அதிகமாகும் போது அதுவும் நம்ம உடம்போட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்புண்டு. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே சின்ன சிறு வயதாக இருந்தாலும் பெரிய வயதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு வேண்டி ஃபோனை கட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நைட் எழுந்திரிச்சோம்னா தூக்க ஃபோனை பார்க்காம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த 2 விஷயங்கள் பண்ணாலே முதல் நாள் 2வது நாள் கஷ்டமா இருக்கும், 3வது நாள் தூக்கம் சைக்கிள் நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
0: அதாவது நான் நடுவில் ஏஞ்சாலும் போய் கண்ணை மூடிட்டு படுத்துக்கணும்.
1: நிச்சயமா நீங்க கண்ணை மூடிட்டு அதுவே ஒரு விதத்தில் ஒரு மெடிடேஷன் ஆயிடுது. கண்ணை மூடிட்டு நீங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது உங்கள் எண்ணங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகும், கடைசியாக ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும், அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தூக்கம் வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு.
0: ஓகே டாக்டர், நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: நேரம் 3:45:22. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள். டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இது வந்து நீங்க வந்து பிஎம்ஐ யூஷுவலா கால்குலேட் பண்றதுக்கு நீங்க வெயிட் எடுத்துக்கணும். வெயிட்டை வந்து மேலே போட்டுட்டு கீழே வந்து உங்களோட ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணணும் சார். இந்த ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 5.5 சொன்னீங்க. ஸோ இப்போ இல்லை, ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். சென்டிமீட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து 160 அடி இருக்கு, 160 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா 160 × 160. வெயிட் வந்து 40னா 40/160 × 160 நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஏஜ் என்ன சொன்னீங்க
6: சார்?
1: 77. ஸோ 77 நீங்கள் வந்து 170 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம், 45 கிலோ இருக்கீங்க. 45 கிலோ இருக்கிறீங்கன்னா உங்களோட பிஎம்ஐ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், அரௌண்டு 16 தான் வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டில் வருவீங்க. 18.5 கீழே இருந்தா அண்டர் வெயிட். சார், ஆக்சுவலா வந்து ஒரு வயதானவர்களுக்கு முக்கியமா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சார்கோபீனியான்னு சொல்லுவோம். அதாவது சதை இழப்பு. சதை இழப்புங்கிறது நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம், வாக்கிங் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், கையை தூக்குறோம், காலை நீட்டுறோம், அதெல்லாம் பண்றோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வெயிட் லாஸ்க்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனா வந்து மசில வந்து பில்ட் பண்ணாது. நம்ம சதையை வந்து குறிப்பிட்ட 60 வயசுக்கு மேல ஆயிட்டோம்னாலே சார்கோபீனியாக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னா இப்ப நம்ம கையை வந்து மடக்கி நீட்டும் போது என்ன ஆகுது, நம்ம கையில இருக்கிற சதை வந்து மடங்கி

0: நீளுது. அப்போ அது ஒரு விதமான எக்ஸசைஸ். அப்போ என்ன ஆகும், நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த மசில் அந்த சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பெருசாகும் போது அப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது போன் லாஸ். நம்ம உடம்புல போனும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ 60 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸோ இல்லை ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவோம், ரெண்டுமே என்னென்னா எலும்புக்குள்ளார இருக்கிற அந்த மினரல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு. அந்த மினரல்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ போனுக்கும் ஸ்ட்ரென்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணோம்னா நம்ம வந்து நார்மல் பிஎம்ஐக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சார்.
1: ஓகே, நன்றி. ஓகே டாக்டர், ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். டாக்டர், இப்ப இவங்க வந்து தூங்குறாங்களா, ஒழுங்கா தூங்குறாங்க, இல்ல இவங்களுடைய தூக்கம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து இவங்களுடைய குடும்பத்தார் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இல்ல என்னென்ன விஷயங்களை வந்து இவங்களை கவனிக்கலாம் டாக்டர்?
0: முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காலையில அவங்க எந்திரிச்சோன்னே ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நைட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை நியூஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா உட்காந்த இடத்துலே நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கமின்மை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது வந்து உட்காந்து இருக்கும் போதே குரட்டை இருக்குது, காலை நேரத்திலே குரட்டை இருக்குது, அப்போ வந்து அதுவும் ஒரு தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது நாள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து டயர்டாகவே இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன் நிறையா தடவை படுக்க போயிட்டு அங்கேயும் தூக்கம் வராமல் திரும்பி எழுந்து வந்தாங்கன்னா அதுவும் வந்து நைட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லைங்கிறது சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸோ அடுத்தது வந்து அவங்க வந்து அதுக்கான விளக்கம் பெறுறதுக்காக டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம். டாக்டர் வந்து என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வைத்தியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வயதானவர்கள் வந்து தூக்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த மருத்துவரை வந்து நம்ம அணுகணும் டாக்டர்?
0: ஸோ இது வந்து நிறைய விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபிசிஷியன், ஜென்ரல் மெடிசன் டாக்டர் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு தூக்கமின்மைக்கு காரணங்கள் இருதய காரணமாக இருக்கலாம், இல்லை நுரையீரல் காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து இருமல் மாதிரி பிரச்சனை இருக்கலாம், அசிடிட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து ஜீரியாட்ரிஷியன், அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக்ஸ்னு ஒரு ஃபீல்டே இருக்குது, 60 வயசு மேலே வந்தவங்களுக்கு வைத்தியம் பக்கத்துக்கான ஒரு துறை. மூணாவது வந்து நியூரலஜிஸ்ட் பார்க்கலாம். நாலாவது வந்து ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டாக்டர்ஸ், பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்கலாம், ஏன்னா ஸ்லீப் ஸ்டடிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. நாலாவது வந்து இஎன்டி டாக்டர் பார்க்கலாம். ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான மருத்துவர்கள் இதுக்கு, இது இந்த நோய்க்கு சம்மந்தமானவர்கள்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் செவராப்பட்டிலேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன்.
1: ஓகே தமிழ்ச்செல்வி மேடம், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம்.
0: வணக்கம் மேடம்.
2: எனக்கு இருந்த ஹார்ட் ஓபன் நைட்டு தூக்கம் இல்லை, அது என்ன
0: பண்றது? ஓபன் சர்ஜரி
2: பண்ணிருக்காங்க. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன், தண்ணி 1.5 வருஷம் ஆகுது, தூக்கம் இல்லாமல் படுக்கிறாங்க, தூக்கம் வரும்.
0: ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு நிச்சயமாக வந்து உங்களுக்கு இருதய போகிற ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்கனால தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து எல்லாருமே வந்து ஒரு பயமான விஷயமாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய சர்ஜரி, இது நம்மளுக்கு உடம்பு வந்து ஏற்றுக்குமா, உடம்பு பாதிச்சிருக்குமா, இதனால் ஏதாச்சும் பின்னாடி பாதிப்பு வருமா, இல்லை திரும்ப வருமா அப்படின்னு நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு நார்மல் சர்ஜரியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்க, சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் 90-95% கேரண்டீடாக திரும்ப அடுத்த கொஞ்சம் நாட்கள்லையோ இல்லை கொஞ்சம் வருடங்கள்லையோ பிரச்சனை வராதுங்கிறதுக்கு ஒரு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் முதல்ல பயப்பட வேணாம். அடுத்தது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ தூக்கம் வராததுக்கு முக்கியமான காரணம் உங்கள் எண்ண ஓட்டம் தான் நினைக்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட அந்த அட்மாஸ்ஃபியர், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் உங்கள் தூக்கமின்மைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் நல்லா வந்து நைட்டு ஒரு 9-10 மணிக்கு தூங்க போனீங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு தூங்க ஆரம்பிச்சிங்கனாலே கொஞ்ச நாள் அது ப்ராக்டிஸ் ஆகிடும், அதுக்கப்புறமேட்டா தூக்கமின்மைங்கிற பிரச்சனை நிச்சயமாக இருக்காது.
2: சுகர் பிபி இருக்கு, அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது.
0: நிச்சயமாக சுகர் கண்ட்ரோலாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் பண்ணுற பழக்கம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க பாத்ரூம் போகும்போது திரும்ப வரும்போது ஒரு கப்பு 100-200 ml இல்லை 300 ml தண்ணி குடிப்பாங்க. நிச்சயம்

0: சின்ன ஒரு
1: பாருங்க.
0: வயசானவங்களுக்கு அது என்ன ஆகும்னா, அந்த மாதிரி தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமா அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல இல்ல 3 ஹவர்ஸ்ல வந்து யூரின் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா அடிக்கடி யூரின் போறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ என்ன பண்ணணும், நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். நடுவில் ஒரு தடவை வச்சுக்கன்னா ஒரு தடவை வேணால் தண்ணி குடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டான வாட்டர் தண்ணி குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருதய நோய், அதாவது இது உங்களுக்கு இருக்கிறது பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது வந்து கிட்னி ஃபெயிலியர் உண்டு பேஷண்ட் உண்டு. அவங்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 1 லிருந்து 1.2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய தடவை குடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து நுரையீரலில் போய் சேர வாய்ப்புண்டு. நுரையீரலில் போய் சேரும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால நம்ம வாட்டர் இன்டேக் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு உதவியோ ஒரு 200 லிருந்து 300 ml எடுத்துக்கிறோம். நைட்டு தூங்க போகும்போது தண்ணி குடிக்கணும். நடுவில் ஒரு தடவை வேணால் தண்ணி குடிக்கலாம். ஒவ்வொரு தடையும் தண்ணி குடிக்க வேணாம். குளோபிடோகிரல் மாத்திரை கொஞ்சம் வந்து அசிடிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால நீங்க கூட வந்து உங்களோட அசிடிட்டி மாத்திரை சேர்த்து கொடுத்துருக்காங்களா எடுக்கிறீங்களான்னு பாருங்க. அதே மாதிரி உங்க ஆஸ்பிரின் மாத்திரையில் 2 விதமான மாத்திரை உண்டு. பிளெயின் ஆஸ்பிரின் மாத்திரை உண்டு, என்ட்ரிக் கோட்டட் ஆஸ்பிரின் மாத்திரை உண்டு. ஸோ நீங்க எந்த
1: வந்து டோனட் தான் கொடுத்துருக்காங்க, டோனட் நைட்ல.
0: ஓகே, அது இல்லை எனக்கு பிராண்ட் நேம் கரெக்டாக தெரியல, பட் ஆனால் வந்து என்னென்னா நிச்சயமாக ஆஸ்பிரின் கொடுத்துருப்பாங்க, கூட வந்து ஸ்டாட்டின் அட்ரோவாஸ்டாட்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ரோவாஸ்டாட்டின் தூக்கமின்மைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆஸ்பிரின் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதனால் அசிடிட்டி வர மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வந்து அசிடிட்டி மாத்திரை எடுத்துக்கிறது, மருத்துவரை பார்த்து அசிடிட்டி மாத்திரை எடுத்துக்கிறது நல்ல விஷயம்.
1: சாப்பாடு என்னென்ன சாப்பிட்லாம் இதனால?
0: எதுக்கு மேடம்
1: எந்த பொதுவாகவே இந்த ஓபன் சர்ஜரி பண்ணுறேன் சாப்பிடும்.
0: அதாவது சாப்பாடில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவு சத்து உள்ள பொருட்களை கம்மி பண்ணிக்கணும். ரெண்டாவது ரிஃபைன்ட் ஆயில், ஒரு தடவை பொறிச்ச எண்ணெயை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண வேணாம். அடுத்தது நார்மலாக ஹெல்த்தி ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹெல்த்தி ஆயில்ஸ்னால் உதாரணத்துக்கு சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த எண்ணெய்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த 3 மாதம் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 3 மாதம் இன்னொரு எண்ணெய், அந்த மாதிரி எடுங்க. அதே மாதிரி கேலரிஸ், லோ கேலரிஸ் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கங்க. ஈஸியாக செரிமான ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கங்க. ஒரே நேரத்தில் நிறையா உணவு எடுத்துக்கிறத விட பல முறைகளாக உணவை பிரித்து சாப்பிட்றது நல்லது. காலையில் 2.5 இட்லி எடுத்திங்கன்னா திருப்பி 11 மணிக்கு ஒரு பழம், ஆப்பிள், கொய்யாக்காய் மாதிரி எடுத்துக்கலாம். மதியானம் 1.5 மணிக்கு ஒரு கப் ரைஸு. சாதம் சாப்பிட்றதே வந்து நம்ம ஒரு பழக்கம் ஏற்படுத்தல. என்னென்னா முதல்ல காய்கறி எடுத்துக்கிட்டோம், ஃபைபர், அடுத்தது வந்து ப்ரோட்டீன் பருப்பு, மூணாவதாக சாதம் எடுத்திங்கன்னா உங்கள் வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் கம்மியாக எடுத்துப்பீங்க, மாவுசத்தை கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. ஒரு 5 மணிக்கு அடுத்த பசி வரும், ஒரு சுண்டல் மாதிரி எடுத்துப்பீங்க, நொறுக்கு தீனிகள் கம்மியாகும். திருப்பி நைட் 8:30 மணிக்கு ஒரு லைட்டான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உணவு சைக்கிள் வந்து சீராயிடும்.
1: நன்றி.
2: ஓகே டாக்டர், இன்னொருத்தவங்க லைனில் இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் சார், யாரே இருந்து பேசுறீங்க?
3: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கோம், அதனால நீங்க உங்களுடைய கேள்வியை மட்டும் டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரேடியோல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகேவா சார்?
3: சுருக்கமா கேட்டுருங்க.
2: ஓகே சார்.
3: தூக்க மாத்திரை சாப்பிடலாமா, சாப்பிட வேண்டியதா தூக்கம் வராத இருக்கிறதுக்கு?
0: இப்ப வந்து பொதுவா நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தூக்க மாத்திரைங்கிறது ஒரு கெட்ட விஷயம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. தூக்க மாத்திரையிலேயே வந்து பல வகைகள் உண்டு சார். ஒன்று வந்து ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுறது, அதாவது பதற்றத்தை கம்மி பண்ணுற மாத்திரை. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து தூக்கம் கொடுக்குற மாத்திரை, இன்னொன்று வந்து டிப்ரெஷனை கம்மி பண்ணுற மாத்திரை, இன்னொன்று தூக்கம் வர வைக்கிற மாத்திரை, இன்னொன்று நரம்பு மாத்திரைகள். நம்ம மூளையில் எந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம அமைதிப்படுத்த நினைச்சாலும் அது நரம்பாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், அது நிச்சயமாக தூக்கம் கொடுக்கும். ஸோ முன்னாடி வந்த தூக்க மாத்திரைகளை பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாத்திரை இருந்தால் தான் நான் தூங்குவேங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குன மாத்திரைகள்லாம் உண்டு. இப்போ நம்ம அந்த ஜென்ரேஷன்லாம் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டோம், அடிக்ஷன் பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்க மாத்திரைகள் உண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு உங்கள் டாக்டரோட அறிவுரைப்படி கொஞ்ச நாள் மாத்திரை எடுத்து உங்களோட ஸ்லீப் சைக்கிளை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்திரை இல்லாமலே தூக்கம் வரும். ஆனால் தூங்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய நோய், அதனால தூக்கம் அவசியமான விஷயம். ஸோ நல்லா தூங்கினாலே மற்ற நோய்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மாத்திரை, அடிக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கிற மாதிரி மாத்திரைகளை நீங்கள் உங்களுக்கு தூக்கமின்மை இருந்துச்சுன்னா நீங்க ஆரம்பிக்கலாம்.

0: ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி உங்களோட ஸ்லீப் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் வந்து மருத்துவரை பார்த்து அதுக்கான ஆலோசனை பெற்றீங்கன்னா நிச்சயமாக உங்களோட இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் சார்.
1: நன்றி சார். நன்றி.
2: ஓகே டாக்டர், நமக்கு நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே ஆக்சுவலாக வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து தூக்கம், அதாவது இந்த முதியோர்களுடைய தூக்கம், அவங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்க எப்படிலாம் தூங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி மேடம்.
2: நன்றி. நீங்களே இன்னைக்கு நம்ம வந்து நீங்க எதாவது சொல்ல விரும்புறீங்களா டாக்டர்?
0: ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக முதியோர் தினம், அதாவது சீனியர் சிட்டிசன் டே இன்னைக்கு. ஸோ வயதாவது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம், ஆனால் வயதோட நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல தூக்கம், நிறைவான உணவு, போதுமான வாழ்க்கை முறை, சிறப்பான உடற்பயிற்சி. இது நாலும் இருந்துச்சுன்னா நம்மளோட வயசு கூடிட்டே போனாலும் ஆரோக்கியமும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அனைவரும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம்.
2: நன்றி சார். நன்றி. நீங்களே இதுவரைக்கும் நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொது மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 4:20 ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு ஆர்ஜே நம்ம கூட இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 ஷோவில் பேசியிருப்பாங்க. சொல்லுங்க காயத்ரி.
2: என்ன சொல்லணும், நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன்.
1: ஆமா, ஆல்ரெடி அவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, அதனால என்ன சொல்றது அப்படின்னு நானும் யோசிக்கிறேன்,
2: ஸ்டக் ஆயிட்டு நான்.
1: சரி, ஓகே நேர்களே, இன்னைக்கு கட் கேமரா ரோலிங்ல நீங்களும் ஃபன் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்
2: 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல வெளியூர் நேர்கள் இல்லைன்னா செல்போன் மூலயமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டினை சேர்த்து தொடர்பு.
1: ஆமா, இந்த போன் நம்பர் தான், நீங்க கால் பண்ணலாம், எங்க கூட பேசலாம். சோ என்ன பேசணும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து டயலாக் போட மாட்டீங்களே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா?
2: அவங்க மைண்ட் வாய்ஸ் நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க.
1: அவங்களுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயலாக் என்ன அப்படிங்கறத ப்ளே பண்ணிடலாம், கேட்டுட்டு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: ஓகே.
3: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான்.
1: நேர்களே, கேட்டிருப்பீங்க அந்த பச்சை கிளி டைலாக் தான் இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க பேச ரெடியா இருந்தீங்க அப்படின்னா
2: என்ன சொல்லணும், திடீர்னு என்ன பாத்தீங்கன்னா
1: கால் பண்ணணும் எஃப்எம் ரெயின்போக்கு அப்படின்னு சொல்லணும்.
2: அது வந்து நம்ம முன்னாடியே வந்து சொல்லிட்டோம் இல்லையா, எல்லாருமே வந்து இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்மளுடைய நேயர்களை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா?
2: ஆமா, இந்நேரம் அவங்க

0: ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போட்ட டைலாக் இன்னேரம் அவங்க வந்து ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நம்மளுக்கு உடனே அப்படின்றதுக்குள்ள கால் வந்துரும்.
1: சரி ஓகே, நம்ம இன்னொரு தடவை அதை பிளே பண்ணிட்டு அடுத்ததா ஒரு சாங் போயிட்டு திரும்ப நம்ம வந்து பேசுவோம்.
0: ஆமா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை.
2: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நேஷ்ல எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இது
2: கட் கேமரா ரோலிங்.
1: ஆமா, கட் கேமரா ரோலிங்ல வந்து இன்னைக்கு பச்சை கிளியா யார் வரப்போறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்காக நாங்களும் வந்து ரொம்ப ரெடியா இருக்கோம். யார் இருக்காங்க?
2: யார் அந்த பச்சை கிளி?
1: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அறந்தாங்கிறது ஐயப்பன்.
1: ஓகே ஐயப்பன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
3: டயலாக் ஒரு வாட்டி போடுங்க.
2: இன் போடணுமா? ஓகே, நீங்க வந்து முத பச்சைக்கிளியா வந்ததால நீங்க கேட்டோன்னே நாங்க பிளே பண்ண தயாரா இருக்கோம். கேட்டுட்டு இப்படியே மாசம் வாங்க. ஓகே
3: ஓகே
2: ஓகே.
0: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான்.
1: ஹலோ
2: ஐயப்பன், கேட்டீங்களா? ரெடியா நீங்க?
3: ரெடி
2: ரெடி. அப்ப ஸ்டார்ட்.
1: கட் கேமரா ரோலிங்.
3: நம் பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் பச்சை கிளியை நம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே தெரிகிறான்.
2: அவன் வந்து கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளேயே திரியறான்றதை வந்து அவர் ரொம்ப சோகமா சொல்லியிருப்பார் ஐயப்பன் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா ஆப்டா இருந்தது, செகண்ட் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க.
3: நம் பண்ணையில் கடினமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் பச்சை கிளியை நம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் கண்ணுக்குள்ளேயே திரியறான்.
1: நாம் பத்திரமாகனா நம்ம எல்லாரும் சேர்ந்தா?
2: ஆமா, அவரு அவங்க கண்ணுக்குள்ளேயே பச்சை கிளி தெரியுது போல இருக்கு. பச்சை கிளி,
1: ஐயப்பன் சார் லைன்ல இருக்கீங்களா?
3: இருக்கேன் இருக்கேன்.
1: ஓகே சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் இதுவரைக்கும் பாத்துக்கிட்டது இல்ல.
1: பாத்துக்கிட்டது இல்ல, உங்களை யாராவது பாத்துக்கிட்டாங்களா?
3: நிறைய பேர் பாத்துக்கிட்டாங்க.
1: நிறைய பேர் உங்களை பச்சை கிளியா இப்ப நினைக்கிறாங்க இல்லையா? ஓகே, அவங்களுக்கு ஏசி ரூமும் போட்டு கொடுத்து கைத்து கட்டி வாங்கி கொடுத்து அந்த மாதிரியா?
2: இல்ல, ரொம்ப பிளஸ் அவரு, அதை மீன் எப்படி சொல்றது, ரொம்ப வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிங்களா ஐயப்பன் சார், வெக்கப்படுறீங்களோ?
2: இல்ல, நீங்க சிரிக்கிறதுலயே தெரியுது, நீங்க வெக்கப்பட்டுகிட்டே சிரிக்கிறது நல்லாவே தெரிகிறது. தெரிகிறது
1: நிறைய பேர் அவர் மேல அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு, அப்படிதானே ஐயப்பன் சார்?
3: ஆமா ஆமா.
1: ஓகே, சூப்பரா பேசுறீங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி
2: நன்றி.
1: ஓகே, நேர்களும் நேர்களே நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில 2271760 2271770. ஓகே, உங்களுக்கு திரும்பவும் அதே டயலாக் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வாழ்த்துகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். தனலட்சுமி இருவருக்கும், ஆதி லட்சுமி,
1: வரலட்சுமி, தனலட்சுமி.

0: ஓகே சொல்லுங்க, கேட்டிங்களா நீங்க டயலாக் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டாங்க மேம்.
0: ம், பேசலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ ரெடியா இருக்காங்க மேம்.
0: ஓகே, பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து அந்த மாதிரி யாரையாவது கேரிங் அடுத்து பாத்துக்கிங்களா? உங்களை யாராவது பாத்துக்கிட்டு இருக்காங்களா?
1: என்னோட பையன் பாத்துக்கிறாரு, பையனை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் வரும். இப்ப பேரனை பாத்துட்டு இருக்கிறேன்.
2: அதாவது அவங்களுடைய கண் மறைவுல இருந்து அவர் போனா போதும், பச்சைக்கிளி அப்படின்ற வரை கூப்பிடுற வரை கூப்பிடுவாங்க அவங்க. கரெக்ட்
1: தானே?
0: சூப்பர் மேம், பேசலாமா?
2: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: நமது பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பச்சை கிளிய பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா அவரு கண்ணுக்குள் நம்ம கண்ணுக்குள்ளே தெரியறாரு.
0: கூண்டு திறந்து விட்டா ஓடிடுவாரு.
1: ஓடிடுவாரு வரைஞ்சு.
2: தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்க அவங்க.
0: ஓகே, நேர்களே நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க ரெயின்போக்கு, ஃபன் பண்ணலாம். இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு சிவாஜி படத்துலேருந்து கேட்கலாம்.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பச்சைக்கிளி அப்படிங்கறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நேயர்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணமா கால் வரலையா என்ன, எனக்கு வந்து ஒரே சந்தேகமா இருக்கா
3: இந்த டயலாக். ஓகே, அடுத்துதான் நீங்க சொன்னோடனே ஒரு காலர்
2: வந்துட்டாங்க.
3: ஹலோ
4: ஹலோ மேடம்,
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம், கடலூர்ல இருந்து வெள்ளா பேசுறேன் மேம். நல்லா
3: இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் மேம்.
2: ஓகே, நீ டயலாக் கேட்டிங்களா?
3: நீங்க
2: உங்க இஷ்டம்னா நீங்க அந்த லெட்டர் ஃபுல்லா கூட படிக்கலாம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்
4: இருக்கு.
3: நீங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான காலர் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ரெடியா இருக்கீங்களா?
4: அவங்களோட திறமை அது. எங்களுக்கு எப்படி நீங்க கொடுத்த திறமையோ அது மாதிரி இப்ப கட் கேமரால நாங்க வந்துதான் ஒரு திறமைய வளர்த்துக்கிறோம். அது மாரி உங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் மேடம். உங்களுக்கு ஒரு திறமைனா எப்படி தெரியுமா? சாப்பிட்டா இருப்பீங்க, நீங்க எப்பவுமே சாப்பிட்டா இருப்பீங்க. அதிகமா சிரிக்க மாட்டீங்க, நீங்க சிரிக்க
3: மாட்டீங்க சொல்லிட்டாங்க. என்ன
2: சிரிப்பாங்க?
3: சரி, ஓகே வெண்ணிலா மேடம், ரெடியா இருக்கீங்களா?
4: ஓகே மேடம்.
3: ஓகே, கட் கேமரா
2: ரோலிங்.
4: பண்ணையிலே கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் பச்சைக்கிளியை, அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏன்னா என் கண்ணுக்குள்ளே தெரியுறான். அவனுக்கு வெயில் படாம ஏசியும் ஒரு கைட்டும் வாங்கி கொடுவோம். அது பார்த்தாது அவனுக்கு தலைக்கு ஒரு தொப்பியும் புல்லட்டும் வாங்கி தரவும்.
2: பச்சைக்கிளிக்கு புல்லட்டா?
3: சரி, ஓகே சொல்லுங்க. நீங்க வந்து அந்த மாதிரி யாராவது ஒரு பச்சைக்கிளி உங்க வீட்டுல இருக்காங்களா, இல்ல உங்களை வந்து பச்சைக்கிளி யாராவது பாத்துருக்காங்களா?
4: எனக்கு எங்க பத்திக்கிளியே

0: வீட்டுல ஒரு பச்சைக்கிளி இருக்கு, அதுக்கு புல்லட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ
1: நினைச்சேன்.
0: பச்சைக்கிளி தான்
2: கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வர போறோம்.

0: நன்றி
1: வெண்ணிலா மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்க. ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
2: இல்ல மேம், கேட்கல. எனக்கு இன்னொரு டயலாக் வேணா போடுங்களேன்.
1: ஃப்ரெஷ்ஷா டயலாக் கேக்குறாரு.
3: அதாவது சந்திரசேகர் சாருக்காக இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு டயலாக் வந்து இறக்கும்.
1: அதாவது நீங்க அந்த பழசும் பேசணும், புதுசும் பேசணும். ஓகேவா? டீல்.
3: ரெடி?
1: டீலா?
2: ஹலோ சொல்லுங்க.
3: அவ்வளவுதானா? அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு இது. டக்குன்னு முடிஞ்சிருச்சு.
1: அவ்வளவுதானா
2: சொன்னாரு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ரொம்ப லென்தா போச்சு இந்த டயலாக்.
1: இது லென்த்
3: லென்தா இது உங்களுக்கு? நான் உங்களுக்காக 10 செகண்ட் குள்ள இருக்க டயலாக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: ஆமா,
2: சரி, இன்னொரு வாட்டி போடுங்க. என்ன பட்டன் சொன்னாருன்னு பாக்கறேன்.
3: இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண டயலாக உங்களுக்காக இப்ப அந்த பச்சைக்கிளி டயலாக் ப்ளே பண்றேன். ஓகேவா?
2: சரி.
3: ஓகே.
4: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான்.
3: சொல்லுங்க சந்திரசேகர் சார், கேட்டீங்களா?
2: ஏனென்றால் என்ன சொன்னாரு? ஏனென்றால்
1: என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான். ஓகேவா? கட் கேமரா. கட் கேமரா ரோலிங்.
2: மறந்துட்டேன் மேம், இன்னொரு வாட்டி நீங்க சொல்லுங்க.
1: அதாவது நம் பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் நம் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான்.
3: அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டாங்க நம்ம காயத்ரி மேடம். நீங்க வந்து அப்படியே கோர்வையா சேர்த்து சொல்லிடுங்க.
1: ஆமா, ரெடியா?
3: ரெடி.
2: இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பச்சைக்கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஏனென்றால் அவன் என் கண்குள்ளேயே இருக்கின்றான்.
1: இவர் வந்து மேடை பேச்சாளரா
2: நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு சார்.
3: ரொம்ப டெரரா இருக்கு சார். சந்திரசேகர் சார்.
2: ஆமா.
5: வரவேற்கிறோம்.
1: ஒரு
5: ஒரு ஷோலயும் நிறைய ஷோல பேசிருக்கேன்.

0: கூட எல்லாத்துமே பேசுறேன். இதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: ரெடியா இருக்கீங்களா?
0: மகிழ்ச்சி தான். ரெடி
1: ரெடியா? கட் கேமரா
2: ரோலிங்.
0: என்ன ஐடி?
3: கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே தெரிகிறான்.
2: ஹலோ
1: ஜோசப் சார், கேட்டீங்களா?
2: கடினமாக
0: உழைத்துக் கொண்டிருக்கும் பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே
2: தெரிகிறான். சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுல யாராவது பச்சைக்கிளி இருக்காங்களா?
0: என்னுடைய ஒரே ஒரு மகள், 12 வயது, 7வது வகுப்பு படிக்கிற மகள் தான் பச்சைக்கிளியா நான் பாத்துட்டு இருக்கேன்.
1: உங்களை தான் பச்சைக்கிளியா பாத்துட்டு இருக்கேன். உங்களை யாராவது பச்சைக்கிளியா பாத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்க தான் பாத்துக்கிட்டு
0: இருக்காங்களோ? இல்ல, என்ன யாரும் பச்சைக்கிளியா பாக்கல, என்ன எல்லாரும் டெரரா தான் பாக்குறாங்க.
2: நீங்க பச்சைக்கிளிய ஈகிளா?
0: என்றும்
1: நடக்கிறேன்.
0: உங்களுடைய அந்த அன்புக்கும் நாங்க நிச்சயமா கடமைப்பட்டவர்கள். நிச்சயமா நாங்க முயற்சி பண்றோம். என்னுடைய லைன் இன்மேல் கிடைச்சதுன்னா
1: பேச போறீங்க
4: பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அவர் ஏனென்றால் அவர் என் கண்ணுக்குள்ளே நிற்கின்றார்.
2: கண்ணுக்குள்ளே நிற்கின்றார்.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மேடை பேச்சுல பேசுற மாதிரி அழகா இருக்கு. சூப்பர் தடபணி சார்.
2: சொல்லுங்க தடபணி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, உங்க வீட்ல பச்சைக்கிளி யார்?
4: இப்படி
1: சொல்லும் போது பெருசு வந்து உதைக்க போது அப்ப நான் இல்லையா அப்படின்னு? அதானே?
4: அன்பு பாசம் அதிகம்.
2: அதாவது செல்லம், பாசம், பாசம் தாண்டி செல்லம்
1: நன்றி.
2: காயத்ரி, நாம வந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து

0: திரும்ப வந்து பேசலாம். அடுத்ததா காலர் இருக்காங்க, நேர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பேசலாம், கால் பண்ணுங்க 2271760 2271770. இந்த நம்பர்ல நேரம் இப்போ 4:33 ஆயிட்டு இருக்கு.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: ஓகே காயத்ரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் போனதே தெரியவே இல்லை.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதாவது நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க,
1: அதாவது ரொம்பவே சூப்பரா வந்து டைலாக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்றாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, யோசிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாம் அவங்க அழகழகா வந்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட திறமை எங்கிருந்து வந்தது அப்படின்ற மாதிரி.
0: ஓகே ஆமா, அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சொல்லது வாழப்பட்டமலையும் களம். இருவரும் நலமா?
0: இருவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: எங்க ஊர்ல எல்லாம் நலமா.
0: வாழைப்பட்டாம்பாளையத்துல நிறைய வாழை மரம் இருக்குமா, அதனால தான் உங்க ஊருக்கு அந்த பேரா?
2: ஆமாமா, அதுவும் சொல்லுவாங்க, வாழை வச்ச ஊருன்னு சொல்லுவாங்க மேம். வர
0: அதனால தானா?
1: கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க.
2: வெளியூர்ல இருந்து வந்து இங்க அப்படியே எங்க அப்பாலாம் எங்க தாத்தாலாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க.
0: ம்
1: ஓ, அதாவது வந்தாரை வாழை வைக்கும் வாழைப்பட்டாம்பாளையம் அப்படியா?
2: நம் பண்ணையில் கடினமாக உழைக்கும் நம் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். ஏனென்றால் அவனின் கண்களில் தெரிகிறான்.
0: நோ நோ, இது வந்து செல்லாது.
1: அதாவது அவங்க எழுதி வச்சிருக்காங்க, நீங்க அதான் நினைச்சேன். அரை மணி நேரமா ஆளை காணோன்னு நினைச்சு
0: எழுதி வச்சு படிக்கிறேன்.
2: நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், என்னால எழுதல மாட்டேன். நேரடியா இடையில கேட்டுதான் இருப்பேன் நானு.
0: லைவ் தானா? சரி, இப்ப வந்து அந்த
2: செம்ம பிஸியா இருக்கு.
0: செம்ம பிஸியா இருக்கா? ஓகே ஆமா.
1: ஓகே, இங்க பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு மேடையில நிக்கிறீங்க, உங்க பச்சைக்கிளியை பத்தி சொல்ல போறீங்க. ஓகேவா? அப்படி நினைச்சுக்கோங்க. இப்ப வாங்க.
2: நம் பண்ணையில் கடினமாக உழைக்கும் நம் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் அவனின் கண்ணுக்குள்ளேயே தெரிகிறான்.
0: இல்ல, இது நான் வந்து எதிர்பார்க்கல உங்ககிட்ட. இல்ல, நீங்க எப்பவுமே நல்லா பேசுவீங்களே, என்னாச்சு?
1: இருங்க இப்ப டயலாக் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்க. ஓகே
2: ஓகே.
3: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே தெரிகிறான்.
0: ஹலோ.
2: ஓகே மேம்.
1: கலா மேடம், கேட்டீங்களா? ரெடியா மேடம்,
0: அதாவது நீங்க வந்து அத விஷுவலா பாத்திருக்கீங்களா? அந்த லெட்டர்ல படிப்பாரு, அது மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டீங்களோ ஃபர்ஸ்ட்.
2: சரிங்க மேம்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: நம் பண்ணையில் கடினமாக உழைக்கும் நம் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே
0: தெரிகிறான். அதாவது ஓரளவுக்கு வந்துட்டீங்க,
1: அதாவது அவங்க சங்கீத கிளாப் பண்ணிட்டாங்க, நீங்க வந்து பாஸ் அப்படின்னு.
0: கலா மேடம், அதான் சும்மாதான். ஓகேவா? நீங்க வந்து அதுக்குள்ள ஏதோ ரொம்ப லோ ஆயிட்டீங்களோ.
1: கலா மேடம், அப்படி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது.
0: நாங்க
1: அவங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவ் பர்சன் தெரியுமா?
2: எவ்வளவு
1: இடியும் தாங்கவே
0: நான் சொல்லுங்க.
2: இல்ல, வாழ்த்துற வாழ்த்து சொல்றவங்களை பார்த்தா சந்தோஷப்படுவேன், என்னுடைய குறையை சொல்றவங்களை பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது நம்ம தவறுகளை திருத்திக்கொள்ள அது ஒரு வாய்ப்பு.
0: ஐயோ, நாங்களும் உங்களை வந்து குறையால எதுவும் சொல்லல மேடம். இது ஆடிஷனா கிடையாது, சும்மா
1: ஆட்டோ பின்னாடி எழுதலாமே நீங்க சொன்னது.
0: ஓகே, சூப்பரா பேசுனீங்க கலா மேடம், அழைப்புக்கு நன்றி.
2: Thank you, Mama.

0: நன்றி
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி.
2: ஓகே, நேர்களே நீங்களும் பேசலாம், அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770 அப்படின்னு சொல்லும் போதே ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் சின்னப்புரத்துல இருந்து ராஜா.
2: ராஜா சார், டைலாக் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
2: கேட்டீங்களா, பேசலாமா? போ
3: பேசலாம் மேடம்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் எனது கண்ணுக்குள்ளே நிற்கிறார்.
2: கண்ணுக்குள்ளே நிக்கிறானா? சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்களுமே அந்த மேடை பேச்சு அப்படிங்கிற போது சூப்பரா வந்துச்சு உங்களுக்கு.
3: நன்றி மேடம்,
2: நன்றி நன்றி. யாரு உங்களுடைய பச்சை கிளி? அதை கேட்டுட்டு தான் விடுவோம் நாங்க.
3: என்னுடைய பச்சை கிளி என்னுடைய பையன் மேடம்.
2: உங்களுடைய பச்சைக்கிளி உங்க பையன் வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறீங்க?
3: ஆமா மேடம்.
2: ஓகே, உங்களை யாரா பச்சைக்கிளியா பாத்துக்கிறா?
3: எங்க மனைவி என்ன பாத்துக்கிறாங்க?
2: ஆஹா, கேக்கும் போது இவ்வளவு நல்லா இருக்கு.
0: அதாவது உங்க உங்க மனைவிக்கு நீங்க பச்சைக்கிளி, உங்களோட பச்சைக்கிளி உங்க பையன்.
3: ஆமா
0: ஆமா.
2: அதாவது அவங்க வந்து இன்டைரக்டா ஒரு விஷயத்தை கேட்க வராங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. ஓகே, அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
4: ஹலோ ஹலோ வணக்கம் மேம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நல்லா இருக்க மேம், எப்படி இருக்கீங்க?
0: நான் சொல்றேன் யாரு, இவங்க வந்து செஞ்சி, செஞ்சியில இருந்து கலைவாணி மேடம்.
2: அதாவது பேசுற வர எல்லா காலர்ஸ்மே எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்க வந்து
0: அப்படின்னு
2: வந்து நாங்க கேப்போம். இது வந்து எங்களுடைய ஃபார்மேட்.
0: ஓகே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க கலைவாணி மேடம்?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? காயத்ரி மேம் சூப்பரா இருக்கும். உங்க ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? உங்க ஊரை பத்தி தான் இப்ப கேக்க போறேன். சிங்கவரம் தானே சொன்னீங்க? சிங்கவரமா சிங்காவரமா?
2: சிங்கவரம்.
0: ஏன் சிங்கவரம் பேர் வந்துச்சு
4: தெரியலையா?
0: எத்தனை வருஷமா இருக்கீங்க உங்க ஊர்ல?
4: தெரிஞ்சு
2: வச்சுக்கணும் வரலாறு. வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே.
0: வரலாறு மிக முக்கியம். ஆமா சரி, ஓகே, இது வந்து சும்மா ஒரு ஃபன்காக தான் கேட்டோம். ஓகேவா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா டயலாக் பேச?
4: வந்து மேம், இது வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து, இது நான் பிறந்த ஊர் வந்து நீலாமுந்தி. அது கொஞ்சம் அந்த ஊரும் பத்தி, இந்த ஊர் பத்தி எனக்கு தெரியாது மேம்.
0: சரி, அதாவது அத பத்தி அடுத்தது கேட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது. சரி சரி, அதாவது உங்களா கேட்டு எல்லாம் பயமுறுத்த மாட்டோம், சும்மா தான் கேட்டோம். ஓகேவா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே தெரிகிறான்.
0: கண்ணுக்குள்ளேயே தெரிகிறானா?
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நிறைய பேருக்கு இங்க வந்து மேடை பேச்சோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அந்த மாதிரி எனக்கு தோணுது.
0: அதாவது அந்த டயலாகோட மாடுலேஷனா இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே, சொல்லுங்க கலைவாணி மேடம், உங்க பச்சை கிளி யார்? அடுத்த கேள்வி அதுதான்.
4: மொத்தம்
0: கலைவாணி மேடம் வீட்டுல வந்து மூணு பச்சைக்கிளி இருக்காங்க.
2: மூணு பச்சைக்கிளிக்கு ரெண்டு கண்ணுதான் வச்சுக்கிறாங்க அவங்க.
0: மூணு மூணு பச்சைக்கிளியும் வந்து கைத்து கட்டல் வாங்கி கொடுத்து ஏசி ரூம்ல தான் பாத்துக்கிறீங்களா? சரி சரி, ஓகே ஓகே மேடம், சூப்பரா பேசுனீங்க.
4: பேசுறேன்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நமது எஃப்எம் ரெயின்போவில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு ஆர்ஜேக்கள் அனைவரையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளும்.
0: ஐயோ, இது யாருக்கும் சொன்னோம்?
2: இது இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கேக்கும்.
0: சூப்பர் மேடம், நல்லா பேசுனீங்க, அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. அதாவது நம்ம மேலயும் ஒரு பாவப்பட்டிருக்காங்க அவங்க. பாவம், இந்த பிள்ளைங்க கடி

0: என்னமோ உழைக்குது அப்படின்னு.
1: சரி ஓகே, எனக்கு வந்து அடுத்தது என்ன பேசுறது தெரியல. நேர்ல ஒரு
0: சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
1: விளம்பரத்துக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: நான்கு மணி 43 நிமிடம் 45 நொடிகள் ஆயாச்சு. அதாவது
0: அதாவது ஷார்ட் பிரேக் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு.
1: ஆமா, ரொம்ப ஷார்ட் பிரேக் முடிஞ்சு போச்சு. ஓகே,
0: நேர்லயா யாராவது இருக்காங்களா பேசலாமா?
1: அடுத்த நேர் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறீங்க
4: எல்லாரையும் கண்டுபிடிக்கிறீங்க, என்ன கண்டுபிடிங்க?
0: ஆஹா, பெரிய டாஸ்கா போச்சு
4: மேடம். அப்ப என்ன நீங்க மைண்ட்ல வச்சில்ல?
0: இல்ல இல்ல, இருக்கு இருக்கு, அப்படியே கிட்ட வந்துருவோம்.
1: அதாவது நீங்க ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம்.
4: நமது பச்சைக்கிளியை
1: உங்க பேரை வந்து வேற சொல்லி அப்புறம் நீங்க கோச்சிக்
4: கூடாது.
0: சமாளிச்சிட்டாங்க அவங்க.
1: இல்ல மேடம், உண்மைதான், நிஜமாதான். எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்ததே தமிழ்ச்செல்வி மேடம் தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன்.
0: அதாவது நீங்க நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருக்கும் போது டக்குன்னு வார்த்தை வந்து பேர் வராம ஸ்டக்கா நிக்கும்ல?
1: அதாவது ஒரு சிலரை வந்து அப்படி கரெக்டா சொல்லிடுவோம், சில பேர் வந்து அப்புறம் நீங்க கோச்சுக்கு போறீங்களோ நினைச்சிட்டு
4: நாங்களே கெஸ் பண்ணிடுவோம் மேடம். காலர் வந்து லைன்ல வந்துட்டாங்கன்னா கரெக்டா தெரியும், முருகன் சார் வந்திருக்காரு, தலைவாணி மேடம் வந்திருக்காங்க, வாழைப்பட்டம்பாளையம் கலா மேடம் வந்திருக்காங்க. எனக்கு அப்படியே லைனா அவங்க வாய்ஸ கேட்ட உடனே நாங்க நீங்க சொல்றது நாங்களுக்கு
0: கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: சூப்பரா பேசுறீங்க தமிழ்செல்வி மேடம், நீங்க இங்க வந்துடலாம் நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
4: நலமா இருக்கும் மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எங்க பாண்டிச்சேரியில இருந்து எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க?
4: முதலியார்பேட்
1: வந்து எவ்வளவு நாள் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கும்?
4: ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: நமது பண்ணையில் வேலை செய்யும் அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக்கொள்வோம். ஏனென்றால் அவன் நமது கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான்,
0: கண்ணுக்குள்ளேயே இருக்க,
4: அதனால அவனுக்கு குளிப்பாட்டி பவுடர் அடித்து அழக பார்ப்போம்.
1: சொல்லுங்க.
0: ஆமா, ஒண்ணு போட்டோம் நடுல
4: போட்டு போயிட்டு லைனிங் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு டெய்லரிங் பண்ணிட்டான்.
3: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு.

0: ஹலோ,
1: யாருக்காகவா?
2: அப்படிலாம் ஒண்ணு நாங்க இன்டென்ஷனோடலயே,
1: அதாவது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டயலாக் கொடுக்கணும், அது வந்து ஷார்ட்டா கொடுக்கணும்,
2: ஈஸியா இருக்கணும் அப்படின்னு.
1: அதாவது அந்த டயலாக்ல வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம், இதுதான் போடணும் அவசியம் இல்ல இல்லையா? ஆமா, எல்லா எல்லாரோட லைஃப்க்கும் இது கண்டிப்பா பொருந்தும் நினைக்கிறேன்.
2: ஓகே, சரி, உங்க பச்சைக்கிளி யாரு? அதாவது அவங்க கேக்க மிஸ் பண்ணிட்டாங்க, நான் கேக்குறேன், அவங்க உங்க பச்சைக்கிளி யாரு சொல்லுங்க, நீங்க யாரு?
0: பச்சைக்கிளி ரெண்டு வச்சிருக்கேன் மேடம்.
2: ரெண்டு பச்சைக்கிளி, ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு பச்சைக்கிளி.
1: ஓகே, சூப்பர், நல்லா பாத்துக்கோங்க மேடம். தமிழ்ச்செல்வி மேடம், அழைப்புக்கு நன்றி, நல்லா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க,
0: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, மறுபடியும் நாம வந்து ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம்.
2: ஓகே,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 4:49 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை, கட் கேமரா ரோலிங். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பச்சைக்கிளி டைலாக் தான் வந்து கொடுத்துருந்தோம். நேர்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: பச்சைக்கிளியே வந்திருக்கு
1: எல்லாரும், அதாவது ஒருத்தங்களை நம்ம சொல்லிட்டோம், எல்லாரும் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க.
2: இங்க பாருங்க, நார்மல் வாய்ஸ்ல பேசினாலே நாங்க ரொம்ப நேரம் ஆகும் எடுத்துக்கிறதுக்கு. நீங்க பச்சைக்கிளி மாதிரி பேசினா எப்படி எடுத்துக்கிறது?
0: பச்சைக்கிளி பேசிக்கிட்டே இருக்கிறது, ஏன்னா காயத்ரிக்கு தெரியும் நான் எங்க இருந்து பேசுறேன்.
2: காயத்ரிக்கு
1: தெரியுமா? நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன். சரி சொல்லுங்க,
2: காயத்ரி
0: பக்கத்து ஊரே.
2: சே, தமிழ் செல்வி, இவங்களும் தமிழ் செல்வி கரெக்டா?
1: சொல்லுங்க, உங்க ஊருக்கு ஏன் சேதராப்பட்டு பேர் வந்துச்சு?
2: அதாவது நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். போயிடலாம்.
0: நமது பண்ணைகள் கடினமாக உயர்த்து கொண்டிருக்கும் நம்ம அன்பு பச்சைக்கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். என் கண்களில்
1: தெரிகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: சரி, இன்னொரு டயலாக் போட்டோமே, அது பேசுறீங்களா? இன்னொரு டயலாக் வந்து வடிவேல் டயலாக் போட்டோம்ல, கஷ்டப்பட்டு
0: கொஞ்சம் ஞாபகம் இதுதான், கொஞ்சம் ஒரு முக்கால் மணி நேரமா கேட்டதுல கொஞ்சம்
2: மனப்பாடம். எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா சங்கீதா?
1: அதனால இப்ப உங்களுக்காக நாங்க திரும்ப வந்து பிளே பண்றோம், நீங்க கேட்டுட்டு பேசு.
0: அப்படி இல்லாங்க,
2: அதாவது கேட்டு கேட்டு பிராக்டிஸ் ஆகி அவங்களுக்கு அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா வரும், அப்படித்தானே?
0: அதான் லாஸ்ட்ல என்னன்னு கொஞ்சம் மறந்துட்டேன்.
2: ஓ, சரி சரி, ஓகே.
1: சரி, ஓகே மேடம், நல்லா பேசுனீங்க,
0: நன்றி. கூட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி மேடம், அழைப்புக்கு நன்றி.
0: ஹாப்பியா இருக்கேன், ரெண்டு பேரும் நீங்க கேட்டதாங்க எனக்கு பேசுறதுக்கு.
2: நன்றி
1: நன்றி மேடம், நன்றி,
2: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ஓகே, அடுத்ததா ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வானில் பறக்கும் வண்ண குயில்களுக்கு பொன் மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: கண்டுபிடிக்கலா?
1: நீங்க வந்து கலையரசு சார், நீங்க நாங்க வந்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க சொல்லுங்க, நீங்க ரெடியா இருக்கீங்களா பேசுறதுக்கு?
4: கவனமாக பார்த்துக் கொள்ளும், கண்ணுக்குள்ள இருக்கிறான்.
1: என்ன சார், சூப்பரா பேசிட்டீங்க. இப்படி வந்து
2: எல்லாருமே இந்த ஒரு மணி நேரமா கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அதுல வந்து அப்படி இப்படின்றது இல்ல, அவங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க,
1: வந்து நல்ல மெமரியில வந்து நின்றுச்சு.
4: நன்றி,
1: ஓகே ஓகே சார், சூப்பர், அழைப்புக்கு நன்றி, நல்லா பேசுனீங்க, தேங்க்யூ.

0: என்னுடைய மகன் வழி பேரன் தருண் இருக்கிறாரு, அவர்தான் எங்களுக்கு பச்சை கிளி.
1: ஓகே, அதாவது உங்ககிட்ட கேட்க மறந்துட்டு நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க.
0: பேர் வந்து காலத்து ஒண்ணு சுருக்கமா சொல்லுறேன். அந்த காலத்துல நல்லோர்கள் வாழ்ந்த ஊர் இதுன்னு சொல்லி சொன்ன காரணத்தினால இந்த ஊருக்கு இப்படி ஒரு பேர் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்ன வந்ததா ஒரு செய்தி.
1: ஓகே சூப்பர். உங்க ஊரு நல்லா பாளையம் அப்படிங்கிறது.
2: ஆமா, அதாவது நம்ம வந்து
0: எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல, தமிழ்நாட்டுல நல்லா பாளையம் சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு, மத்த எங்க இருக்கிற மாதிரி தெரியல, அது கூட அங்க இன்னும் பேர் எழுத்து வரும்.
1: ஓகே ஓகே சார்,
2: நன்றி நன்றி.
1: அதாவது நம்ம வந்து நிகழ்ச்சியோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
3: நான் முதலாளிப்பேட்டையில இருந்து தங்கபாண்டி பேசுறேன் மேடம்.
1: தங்கபாண்டி சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் சாப்பிட்டீங்களா?
1: மதியானம் சாப்பிட்டாச்சு, நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க மதியானம் சாப்பிட்டீங்களா?
2: மாலை வணக்கம்.
3: உற்சாகமான மாலை வணக்கம்.
1: உற்சாகமான மாலை வணக்கம். நமக்கு வந்து நேரம் கம்மியா இருக்கு, நம்ம டயலாக் போயிடலாமா?
2: ஆமா,
3: வேலை
2: செய்து கொண்டிருக்கும் எங்க பண்ணையில் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பான பச்சைக்கிளி.
1: நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சைக்கிளியை கவனமாக பார்த்துக் கொள்வோம், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான். இதான் டயலாக். ஓகேவா?
3: எப்படி உங்களை பேச வச்சு பாத்தீங்களா?
1: ஓ, நீங்க எங்களுக்கு பேச
2: வைக்கிறீங்க.
1: தங்கபாண்டி சார் ரொம்ப அப்பாவின்னு நம்ம நினைச்சிட்டோம். தங்கபாண்டி சார் இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது.
2: சரி வாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களை டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க நீங்க உங்களை நாங்க டெஸ்ட் பண்றோம்.
3: கவனமாக பார்த்துக்கொள்ளும், ஏனென்றால் அவன் கண்ணுக்குள்ளேயே தெரிகிறான்.
1: கண்ணுக்குள்ளே தெரிகிறான், கூண்டுக்குள்ள அடிச்சு பாத்துக்கலாம். ஓகேவா?
3: கூண்டுக்குள்ள வைத்து பத்திரமா பாத்துக்கொள்ளும்.
1: சரி ஓகே, உங்க பச்சைக்கிளி யாரு டக்குன்னு சொல்லுங்க.
3: என் பச்சைக்கிளி என்ன டியூப்லைட்னு சொல்றது எனக்கு இப்பதாங்க தெரியுது. என் பச்சைக்கிளி இப்பதான் பஸ்ல போயிட்டு இருக்கு.
1: பச்சைக்கிளி பஸ்ல போகுதா?
2: எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே.
1: இன்னைக்கு பேசின நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அதாவது எப்பயும் சொல்ற மாதிரிதான், இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
2: அது டெய்லி சொல்ற டயலாக்.
1: ஆமா, டிஃபால்ட்டா அதை நம்ம சொல்லிடுவோம்.
2: இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த மேடை பேச்சுல அந்த வடிவேல் சார் பேசின மாதிரி எல்லாருமே அப்படியே ஆப்டா வந்து பிக்ஸ் ஆனாங்க. அந்த டயலாக் கேத்த மாதிரி அப்படியே எல்லாரும் அழகா வந்து பேசிட்டு போயிட்டாங்க.
1: அதாவது அந்த மைக்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து கரெக்டா எல்லாரும் பேசினாங்க, சூப்பரா பேசினாங்க, இன்னும் வந்து ஜாலியா ஃபன்னா பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வரக்கூடிய பாடல் அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா பாடல் தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
5: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேகோ சூபிஸ்தானு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். நேரம் 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம். இந்த நிகழ்ச்சி அலியோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேர்களே, உங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வது நான் உங்க ஆர்ஜே சோனி. இன்னைக்கு நான் ராக் பீச்ல தான் வந்து ராக் பண்ண போறேன். இங்க நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து என் கூட இருக்காங்க. அவங்கதான் நம்ம நேயர்களுக்காக எனக்கு ரொம்ப ஃபன் பண்ண போறாங்க. நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. வின் பண்றாங்களா இல்ல வந்து அவங்க நம்ம கிட்ட பனிஷ்மெண்ட், அதாவது செல்ல பனிஷ்மெண்ட் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷோக்குள்ள போலாம். இது அலையோட விளையாடு. ஹாய்.
3: ஹாய்,
2: உங்க பேர் என்னம்மா?
3: கீர்த்தனா.
2: கீர்த்தனா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
2: 9th ஸ்டாண்டர்ட், எங்க இருந்து வரீங்க?
3: திண்டுக்கல் SMBM ஸ்கூல்.
2: திண்டுக்கல் SMBM. ஓகேம்மா. பாண்டிச்சேரிக்கு எத்தனாவது தடவை வரீங்க?
3: ஃபர்ஸ்ட் டைம். பாண்டிச்சேரியில
2: எங்கெல்லாம் பாத்தீங்க மார்னிங்ல இருந்து?
3: ஆரவில்லை பார்த்தோம், பிரெஞ்சு காலனி பார்த்தோம், அப்புறம் பாரதியார் பார்க் பார்த்தோம்.
2: பாரதியார் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
3: மேக்ஸ். மேக்ஸ் நல்லா வருமா?
2: ஜோவிதா. பர்மிஷன் கொடுத்தாங்க.

0: நீங்க பேசுங்க, உங்க பேர் ஜோவிதா? ஓகே, உங்க பேர்
1: ஜெயினிகா?
0: ஜெயினிகா, நீங்க மனிஷா? பேர்
1: சொல்லி போலீஸ்டையோ
0: என்ன விஷயம் பண்ணுவீங்க?
1: ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடலாம்.
0: இப்ப இன்விசிபிளா இல்லாமலே அதை சாப்பிடலாமே, ஆனா தெரியாம தெரியாம சாப்பிடலாம், காசு கொடுக்காம. ஓகே, நல்ல பொண்ணு. அடுத்தது வந்து இவங்க கிட்ட கேட்கலாம். உங்க கேப்பா, உங்களுக்கு ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு விஷயம், பேயா மனிதர்கள்? சரி, உங்க வாழ்க்கைய ஒரு சினிமா படமா எடுக்கலாம், நைன்த் ஸ்டாண்டர்ட் தானே, இது வரைக்கும் உங்களோட லைஃப் ஒரு சினிமா படமா எடுக்கலாம்னா நீங்க என்ன படம் பேர் வைப்பீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஏன் பிக் பாஸ்? பிக் பாஸ்ல போன வின் பண்ணுவாங்களா? அஞ்சு வின் பண்ணிடுவாங்க. யார் நீங்க? நல்லா தமிழ் தெரியும். சரி, உங்ககிட்ட யாத்தையா நீங்க அஞ்சு க்வெஸ்சன் கேட்கலாமா? மாத்தி பண்றீங்களா? சரி, இவங்க கிட்ட போலாம். இப்ப ஒரு லைஃப்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஃபுட்டு குடுத்து சாப்பிட சொல்றாங்க, இந்த ஃபுட்டு குடுத்தாலே எனக்கு போதும், நான் எப்பவே சாப்பிடுவேன்னா என்ன ஃபுட் சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கும். சரி, மாத்திக்கணும், மேகி சாப்பிட கூடாது, இது ஒரு ஆர்ஜியோட ரெக்வெஸ்ட் உங்களுக்கு. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, இதுல யார் அர்த்தமா போய் சொல்வாங்க? அவன் சொன்ன ஒரு பெரிய புரிய
1: யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை.
0: சூப்பரா பண்ணாங்க, நேர்களே பாத்தீங்களா? அடுத்தது உங்ககிட்டதான் நான் வரப்போறோம். நீங்களுமே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நிறைய ட்விஸ்டான க்வெஸ்சன்ஸும் நம்ம ஷோல இருக்கு. அடுத்ததா இன்னொரு கேர்ல கேட்டுட்டு நம்ம ஷோ வந்து இப்போதைக்கு தற்சமயத்தை க்ளோஸ் பண்ணலாம். இப்ப உங்க பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பச்சை மிளகாய்,
2: பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய்.
0: சூப்பர் சூப்பர் கர்ல், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. பனிஷ்மெண்ட் வேணாப்பா, நானும் மறந்துடு. செல்ல பனிஷ்மெண்ட் என்ன குடுக்கலாம் பாட்டு பாடுறீங்களா? சரி, செல்ல பனிஷ்மெண்டே வேணாம், எங்க நேரத்துக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாரு.
1: மயங்கி போன பின்னாடியே அட உன்ன வச்ச உள்ள அட வெள்ள கட்டி புள்ள இனி எல்லாமே ஒப்புடத்தா. வேணா உடல் வேணா, உயிர் வேணா, நிழல் வேணா, அடி நீ மட்டும் தான் வேணுண்டி.

விஷயங்கள் எல்லாமே நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நடைபெற போது. அது வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: கூல்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேரம் 5:15. எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீஸ்ல போயிட்டு இருக்கு. அடுத்ததா சோனி வந்து யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறது.
3: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க நம்ம ராக் பீச்ல தான் இருக்கோம். இங்க நான் மெயின் மருந்து காந்தி சிலை கிட்ட உட்காந்துட்டு இருக்க நேர்களே, பிகாஸ் இங்க வந்து இந்த ஏர் பலூன்ல வந்து இந்த கைட் ஷோ எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் செட் பண்ணிருக்காங்க போல. நிறைய பேர் வந்து இங்க பீச்சுக்கு வந்திருக்காங்க இதை விசிட் பண்றதுக்காகவே. அதே போல ஒரு குழந்தையோட இதை விசிட் பண்றதுக்காக வந்து ஒரு பேரண்ட் கிட்டதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹாய் மேம்.
4: ஹாய், ஹலோ.
3: அழகா இருக்கீங்க மேம், உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். சரி, இதை ஓபன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு தான் வெயிட் பண்ணேன். திருச்சிலாம் சொல்ல கூடாது, பதில் சொல்லணும். மம்மிய ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் தெரியலையா? நான்டியே பிடிக்குமா? அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான், வெக்கப்படுறான். பிரசன்னா சரி, அவங்க மம்மி கிட்டே பேசலாம். மேம் எனக்கு எத்தனை வயசு மேம்?
4: 4.5 இயர்ஸ் ஆகுது.
3: 4.5 இயர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் எங்க நேர்களுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கான ஒரு டிப்ஸ் ஆசை டீச்சரா உங்ககிட்ட கேட்கிறோம். ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க, எப்படி எல்லாம் இந்த குழந்தைங்களை வளர்க்கலாம் இந்த ஜென்சி கிட்ஸ்.
4: என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வளர்ந்த சிச்சுவேஷனை விட இப்ப இருக்க பசங்களுக்கு நிறையவே தெரியுது. நான்லாம் வந்து காலேஜ் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போதே எங்க அப்பா போன் வாங்கி கொடுத்தாங்க. அப்பயுமே பட்டன் போன் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என் பையனுக்கு இப்பவே டேப் யூஸ் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கு. சோ இவங்களோட ஃபாஸ்ட் க்ரோத் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கிரீன் டைமை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டீச்சர் கொண்டு வர்றது, ஒரு பப்ளிக்ல போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கடைக்கு போனா வேலை எவ்வளோன்னு அவங்கள கேட்க சொல்லும் போது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவனுக்கு ஸ்கிரீன் டைம் நான் இப்ப கொஞ்சம் கம்மி பண்றேன்.
3: ஓரல்
4: ஓரல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் அவன் யார்ட்டையும் பேச மாட்டான், இப்ப கொஞ்சம் பேசுறான். ஐ மீன் எப்படி சொல்றது, அந்த ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷனே இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு என்ஜிஓல இருக்கேன். சோ அந்த என்ஜிஓல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிளான்ஸ் அதிகமா நடுவோம். சோ என் பையனுமே நான் அதுல வந்து இன்வால்வ் பண்ணுவேன். சோ அவன் எப்ப பிளான்ஸ் இருந்தாலுமே பிளான்ஸ் நடுறதுலதான் அவனுக்கு ஆர்வம் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் பையனுக்காக தான் வெளியே வர்றது. இப்ப அவன் இல்ல அப்படின்னா நான் வீட்டுலதான் இருந்திருப்பேன். ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா வீடு, அப்படிதான். இவனுக்காக தான் நான் இன்ஸ்டாவை பார்த்துட்டு இப்ப இந்த கைட் ஃபெஸ்டிவல் எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இவன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றான்.
3: நமக்கே ஆசையா இருக்கு அதை பார்க்கும்போது.
4: இன்னொன்னு, இதுல நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே இவன் டிவில பாத்திருக்கான்.
3: ஓகே,
4: இது எல்லாமே லைவா பார்க்கும்போது கொஞ்சம் அவன் இன்ட்ராக்டிவா இருப்பான். இத நான் லாஸ்ட் இயரும் இதை கூட்டிட்டு வந்தப்ப அவன் இப்ப சொன்ன லாஸ்ட் இயரே பார்த்தோம், அந்த ஞாபகம் இருக்கு. சோ இது ஃபர்தரா இவன் வந்து இதை பார்த்துட்டு தான் அவன் வந்து பேராசூட் எப்படி பறக்கும்ன்ற க்வெஸ்சன் எல்லாம் கேட்டான். சோ எனக்கு என்னன்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நான் ஸ்கிரீன் டைம் வச்சுட்டு என் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நான் என் பையனுக்காக தான், ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஹியூமனை ப்ரொடியூஸ் பண்ணும்.
3: சூப்பர் மேம், ரொம்ப நல்ல கருத்துக்கள், ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க சொல்றது உண்மையிலே. இப்போ பீச்க்கு வந்து எத்தனை வயசுமா மேம் வருங்க? இப்ப உங்க பையனுக்காக வந்தேன்னு சொன்னீங்க, இப்ப சின்ன வயசு
4: நானு

0: எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. எங்க அம்மா வந்து ஐஐடி ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஈவினிங்ல எங்களை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கூட்டிட்டு வருவாங்க. எவ்ரி சண்டே சாட்டர்டேஸ் நாங்க வந்துருவோம். நானும் என் அண்ணனும் இருக்கோம். எங்க அண்ணன் வந்து ஒரு ஆர்ச்சரி பிளேயரா இருக்காங்க. அது அவங்க மூலியமா தான் எங்க அம்மா தான் எல்லாமே நீ வெளிய பேசுறது எக்ஸ்ப்ளோர் பண்றது இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு ரீசன் எங்க அம்மா தான்.
1: அதனாலதான் நாங்க பேச
0: எனக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்காது. ஒரு 10 ஜென்ஸ் இருக்காங்கன்னா கூட என்னால நான் நார்மலா தான் இருப்பேன். எனக்கு இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த ஒரு பயம் இல்லாம இருக்கு. அது நான் சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நாங்க மேடை எல்லாம் பேசும்போது எனக்கு பயம் இருக்கும். பட் அதை தாண்டியுமே ஓகே நம்மளால முடியும். என்ன பண்ணிட போறாங்க நம்ம பேசினா கரெக்டா பேசிட்டு மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம லிமிட்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க வேணா போய் மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலி எங்க அம்மாக்கு ஒரு நான் 12th படிக்கும் போது இறந்துட்டாங்க. சோ அப்ப நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் நான் வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து நீங்க இண்டிபெண்டா வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கயா போகணும்னா நீயா தனியா போ, நீயா தனியா கத்துக்கோ, ஜாப் இன்டர்வியூ எல்லாம் போனா நீயா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, வாட் எவர் மேபி. அது மாதிரி நீ ஸ்போர்ட்ஸுக்கு போனா நீ தனியா போ, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது எல்லாமே என்னையே கத்துக்க சொன்னதுனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஸோ என்ன பேம்பர் பண்ணி வளர்த்தாங்கதான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க வீட்டுல என்ன போனாங்க, போஸ்ட் பண்ணி நீயா போய் கத்துக்கோன்னதுனால இப்ப எனக்கு மேரிட் ஆயிடுச்சு. ஈவன் தான் நான் 95% நான் தனியா தான் எனக்கு தேவையானதை நானே இண்டிபெண்டா வாங்கிப்பேன். ஸோ இதை சொல்லாமான்னு தெரியல. சப்போஸ் நாளைக்கு என் ஹஸ்பண்ட் கூட ஏதோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ஏதோ ஒரு இதுல வெளியே வரேன்னா கூட என்னால இந்த சொசைட்டியை தனியா ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற. ஸோ எல்லா லேடிஸுமே நான் அதுதான் சொல்வேன். இப்போ நான் ரீசெண்டா நிறைய பேரை பார்க்கும்போது எப்படின்னா இன்னமுமே ஹஸ்பண்ட் இல்லைன்னா ரொம்ப இந்த சொசைட்டி அந்த மாதிரியே ஃபீல் பண்றாங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தைரியமா வெளியே வந்தோம்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இந்த சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க.
1: மேம் நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ் கொடுத்தீங்க, பேரண்டிங் டிப்ஸ் கொடுத்தீங்க. இப்ப நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாம். இப்பதான் நம்ம ஷோக்குள்ளேயே வரும். ஓகேவா? இப்ப வந்து நான் உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். அப்ப இருந்த பீச்சுக்கும் இப்ப இருக்க பீச்சுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? பாசிட்டிவா
0: எனக்கு என்னமோ எனக்கு அப்ப இருந்த பீச் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு டஸ்ட் இருக்காது, ஒரு ஒரு பொல்யூஷன் இருக்காது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய குப்பை இருக்கு, அதை விட இங்க நிறைய எலிங்க இருக்கு. நைட் வந்து நாங்க எலிங்க தான் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த பீச் ஓகேதான். பட் நம்மளுக்குள்ள ஒரு இது என்ன இருந்தோம் அப்படின்னாலே பீச் இன்னும் டெவலப் ஆகும்.
1: சூப்பர் மேம், ஒரு சோசியல் கருத்துன்னு சொல்லிட்டீங்க. மேம் கிட்ட பேசுறது இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப என்னன்னா ஃபன்னான க்வெஸ்சன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்பேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க மாத்திதான் சொல்லணும். தப்பிட்டாவே நீங்க ஆன்சரை சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க நேர்களுக்காக கண்டிப்பா ஒரு பாட்டு பாருங்க. நீங்களும் சொல்லிட்டீங்க 95% வந்து ஒரு இண்டிபெண்டா சூப்பரா போல்டான பொண்ணு. நான் எப்படி உங்களை பாட்டு பாட வைக்க போறேன்? இந்தியாவோட தலைநகரம்
0: சென்னை.
1: சூரியன் எந்த
0: இருக்கும்? வெஸ்ட்.
1: பீச்சுக்கு எதற்காக வருகிறது?
0: படிக்கிறதுக்காக.
1: கடல் என்ன இருக்கும்?
0: காத்து இருக்கும்.
1: இப்ப பாருங்க உங்களை நான் வந்து காத்து இருக்குமே கடல்ல
0: தண்ணி தான் இருக்கும்.
1: ஓகே அப்படி சொல்ல வரீங்களா? சரி இதுக்கு எப்படி நீங்க நாய் எப்படி குறைக்கும்?
0: காக்கானு கரெக்ட்.
1: ஐயோ சே, இதை கண்டிப்பா நீங்க சொல்லிடுவீங்க. உங்களை ஒரு பாட்டு பாட வைக்கலாம்னு நினைச்சேன். ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்காங்க? ரெண்டு மாசம் தான் இருக்கா? ஓகே அப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும் இல்ல மேம். வருஷம் வருஷம் நியூ இயர் கொண்டாடிட்டே இருக்கலாம். சரி இப்ப உங்களுக்காக அடுத்தது இதுலயாவது நீங்க ஏன் நான் உங்களை லூஸ் பண்ணணும்னு பாக்கணும். உங்களோட வாய்ஸே அவ்வளவு அழகா இருக்கா, நீங்க பாட்டு பாடணும்னா எங்க நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமா
2: இருக்கணும்.
1: அதனாலவோ உங்களுக்கு 1-2-3 சொல்ல தெரியுமா?
0: சொல்லுங்க 1-2-3 சொல்லுங்க. நான் கிளாப் பண்றோம். மம்மி எவ்வளவு போல்டா பேசுறாங்க ட்ரை பண்ணுங்க.
2: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10
1: புழல் இணைந்து யாழ் இணைந்து என்ற தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அந்த மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. இப்ப உங்க மம்மி கிட்ட போலாமா? ஓகேவா? இப்ப மேம் நான் ஒரு வேர்டு சொல்வேன் மேம், அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 சினிமா சாங்ஸ் ஆகுது நீங்க சொல்லணும். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? பாட்டா கூட நீங்க பாடலாம், இல்ல பாடல வந்து சொல்லலாம். நிலா
0: நிலாவே
1: பாருங்க. நிலா நீங்க பாடுற

0: ஓகே அது நாங்க எடுத்துக்கிறோம்பா, கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
1: கிளா அது வானத்து மேலே
0: ஆசை
1: ஆசை ஆசை எப்பொழுது பேராசை, அந்த சாங்.
2: என்ன
0: பாட்டு?
2: சாமி பாட்டு கேக்கவா? லாஸ்டா பாட சொல்லாம அம்மாவே. ஓகே மலர்கள், ஏதாவது மலர்கள் பாருங்க.
1: மலர்கள்
2: நிறைய இருக்கு மேம் மலர்ல.
1: மலர் மலர்களே மலர்களே இது என கனவா?
2: ஓகே ஓகே மேம் யோசிச்சுட்டாங்க. இப்ப வேற ஒரு பாட்டு நம்ம நேர்களுக்காக ஃபைன் எண்ட்ல பாட போறாங்க. சரிங்க மேம், இப்ப உங்ககிட்ட கொஸ்டின்ஸ். இப்ப மம்மிய பத்தி ரொம்ப அவங்கள பத்தி தான் பேசுனீங்க அதிகமா. இப்ப உங்க அம்மா உங்ககிட்ட உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் மாத்திக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்
1: என்ன? நல்ல விஷயம்னா
2: சொல்லியிருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட?

0: பார்த்து நம்ம நேர்களுக்காக ஃபைன் எண்ட்ல பாட போறாங்க. சரிங்க மேம், இப்ப உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ், இப்ப மம்மிய பத்தி ரொம்ப அவங்கள பத்தி தான் பேசுனீங்க அதிகமா. இப்ப உங்க அம்மா உங்ககிட்ட உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் மாத்திக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
1: நல்ல விஷயம்னா
0: சொல்லிருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட?
1: மறக்க முடியாது
0: எழுதணும்.
1: அப்பதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கும். நான் தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து சென்டம் எடுத்து, பட் செகண்ட் பேப்பர் 98 தான் எடுத்ததுனால அது எனக்கு இன்னமும் அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா.
0: ஒரு படிப்பாளி கிட்ட நாங்க மாத்திட்டு இருக்கோம்பா, அவங்களுக்கு போய் தெரியாது, அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் நினைச்சு கடைசியில கொடுக்கவே முடியாது போல.
1: அவங்க மதுரை தமிழ் சங்கத்துல பிரைஸ் வாங்கினாங்க தமிழ்ல வந்து, அப்போ ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வாங்கி. சோ அவங்கள பீட் பண்ணுன்றதுக்காக தமிழ் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், பட் அந்த 2 மார்க்
0: கண்டிப்பா அந்த மிஷின் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு
2: சூப்பர் ஜாலியா இருந்துச்சு அந்த
0: அந்த டைம் படப்படல, கண்டிப்பா அது ஒரு மெமரபிளான விஷயம்.
2: எங்க ஸ்கூல்மே ரொம்ப ஹாப்பியா கொண்டு போனதுனால எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு.
0: மேம் இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது மேம், அந்த பவரை வச்சு நீங்க என்ன வேணாலும் மாத்தலாம்னா என்ன மாத்துவீங்க?
1: அப்படியே இருக்கட்டும், எல்லா மனுஷங்களும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுவேன்.
2: சொல்லுவீங்களா?
1: இன்னும் இந்த இதுல கொஞ்சம் எல்லாருக்கும் இப்ப நிறைய பேர் நிறைய ஸ்கேம்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த கூட செய்ய யோசிக்கலாங்க. இப்ப ஏன்னா இப்போ நாங்க ஒரு குழந்தைக்காக போன வாட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கேம், நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணோம். சோ அந்த மனித தன்மையே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இழந்துட்டு வரோம்.
2: சோ அதனால
1: அந்த மட்டும் கொஞ்சம் மாத்திரம், நிறைய ஏமாத்திரங்களும் இருக்காங்க. அதை மட்டும் பிரிச்சு பாத்துற மாதிரி ஒரு இது கொடுக்கணும் அப்படின்றது
0: ஒண்ணு. இப்ப வந்து பீச்சுக்கு வந்ததும் உங்களுக்கு முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் சாப்பிடுறதா இல்ல பீச்ல போயிட்டு டான்ஸ் ஆடுறதா?
1: ஒண்ணுமே செய்ய மாட்டேன், போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கால் நினைப்போம் அப்படின்னா கல்லுல உட்காந்துட்டு.
0: பயம் இருக்கும், எனக்கு ரொம்ப பயம்,
1: கால் நினைச்சாதான் பீச்சுக்கு வந்து ஒரு ஃபீலே இருக்கும்.
0: சரி, இந்த பீச் சிச்சுவேஷனை பார்த்தோமே உங்க மைண்டுக்கு தோன்ற ஒரு சினிமா சாங் என்ன
3: மேம்?
0: என்ன சொல்றேன் சொல்லணும் ஓகேவா? ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து ஹீரோ பெரிய பணக்கார் அப்படின்னு நினைச்சு லவ் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அவர் ஒரு பாடி பில்டர் தான் அவரு, அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க,
1: ஜெயம் ரவியும் அன்சிகாவும் இருப்பாங்க. கடைசியா போயிட்டு ஒண்ணு சேருவாங்க, ஒரு முருகர் சாங் கூட கொஞ்சம் ஃபேமஸ்
0: படம் அது. ஆரம்பிச்சோம் சாரி ஆரம்பிச்சோம்
1: யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை?

0: சூப்பரா சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்களே தன்னடக்கமா இருக்கீங்க. உண்மையிலே வந்து இப்ப டைம் போனதே எனக்கு தெரியல, ஏதோ காமன் கூலா நம்ம வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நிதானமா பொறுமையா சூப்பரா பண்ணீங்க. உங்க பையன் ஏதோ அந்த சாமி பாட்டு சாமி பாட்டுன்றானே, அதை பாடிடுறீங்களா நேயர்களுக்கு?
1: ஓம் நம சிவாய ஓம்.
0: சரி, வேற ஏதாவது சினிமா சாங் பாடுறீங்களா எங்க நேயர்களுக்காக? வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, சின்னதா
1: வேண்டாம்.
0: ஓகே மேம், வந்து ரொம்ப சூப்பரா நம்ம கூட விளையாடினாங்க. அந்த குட்டி பையனும் வந்து அவனோட மழையில அழகா பேசியிருந்தான். இன்னும் நிறைய இந்த மாதிரியான ஃபன் கேம் ஷோஸ் எல்லாமே நம்ம விளையோடு விளையாடு நிகழ்ச்சியில இருக்க போகுது. ஸோ அடுத்தது உங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கக்கூடிய இந்த அழகான ஏர் பலூன்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டே இருக்கேன், நீங்க தொடர்ந்து ஷோவை கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேரம் 5:35. எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீச்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு படிப்பாளியை மீட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோனிக்கு அடுத்தது அவங்க யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: அதே சமயம் ஈவினிங் ஆச்சுன்னா 6 மணில இருந்து சாமி பாட்டு வரும். காலையிலயும் அதே மாதிரி அப்படிங்களா? ஏன்னா இப்ப எஃப்எம் ரிப்பேர் ஆனதுலாம் கேட்க முடியல. ஆமா, மார்னிங் டைம்ல சமைக்கும் போது அந்த டைமிங்ல இருந்து வேலை செய்யும் போது டிவி பார்க்க தேவையில்ல, எஃப்எம் வந்தா போறோம்.
2: பொதுமக்கள் கூட பேசுறது நம்மளுக்கு ஹாப்பி தான். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறோம், அங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. ஏன்னா இங்க நமக்கு தெரிஞ்ச நம்மளோட நேயர் இருக்கும் போது இன்னுமே அது வந்து கொஞ்சம் எனக்கு ஹாப்பியா இருக்கு அவங்க கூட பேச. உங்க பேரு
3: தான் பேரு
1: பிடிக்கும்.
2: நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்பதான் சொல்றீங்க.
1: ஏன்னா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா சைடு கொஞ்சம் மெச்சூரா இருக்கு, அதனால நாளைக்கு அதுலாம் போய் ஒளிஞ்சுக்குவான்.
2: வெளியில இருக்க சொல்றீங்களா
1: போவோம் வெளியும் போவோம்.
2: நீங்க வந்து ஒரு வாட்டி வந்துருக்கோம் பீச்ல. உங்க பிடிச்ச விஷயம் என்ன?
1: பீச்ல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து சீ வேவ்,
2: அதுதான் பிடிக்கும். சரி, இப்ப இந்த பீச் வேவ் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாம் சொன்னா என்ன பாட்டு சூஸ் பண்ணுவீங்க?
1: மெலோடியா போலான்னு
2: இருக்கேன். சொல்லுங்க என்ன பாட்டு?
1: அனல் மேலே.
2: அனல் மேலே நான் பாட முடியாது, நேர்கள் எல்லாம் முடியும். பாட்டு போலாமா? வணக்கம்மா.
4: வணக்கங்க.
2: நீங்க எத்தனை வருஷமா பாண்டிச்சேரியில இருக்கீங்கம்மா?
4: அவங்க வீட்டுக்கெல்லாம் வருவேன் போவேன் எல்லாம் செய்வேன். இப்ப 30 வருஷமா அங்கதான் இருக்கிறேன். ஆனா அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவான், கடலூர் பக்கம் விழுப்புரம் போயிட்டு வருவேன். சொந்தக்காரலாம் இருக்காங்கல்ல, போயிட்டு வருவேன். நாங்களாம் சின்ன பிள்ளையில இருந்தே நான் ரேடியோ எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆமா, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எல்லாம் தெரியுமா? பாண்டிச்சேரி. இப்ப எனக்கு 69 வயசு ஆகுது. நாங்களாம் வயிற்று மேலதான் வச்சிருந்த ரேடியாவே பாண்டிச்சேரியில இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல ரேடியா வந்து அடிக்கடி வந்து கரண்ட் சப்ளை அதிகமா வந்து வந்து பவர் அதிகமா வந்து வந்து போறதுனால அது ஒண்ணு ஒன்னா ஆஃப் ஆயினே போகுது. எல்லாமே ரிப்பேர் ஆகுது. ஏன்னா அதனால வந்து நல்லா செஞ்சு ரேடியாவை எடுத்து வச்சுட்டேன், கேக்குறது இல்ல. இப்ப இவங்க அம்மா வந்து சுப்பிரபாத காலில எழுந்துச்சு கேப்பாங்க. நான் 5 மணில இருந்து கேப்பேன். சாங் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங் பாட்டு
2: 5:44
4: வந்து

0: ஓகே ஓகே மேம். இப்போ உங்களுக்கு எஃப்எம்ல பாட்டுலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க?
1: ஃபோன் பண்ணி கேட்கல, நான் சுரேஷ் கிட்ட எல்லாம் பேசுறேன்.
0: ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து இந்த குட்டி பாப்பா கிட்ட நம்ம ஒரு சில க்வெஸ்சன் கேட்க போயிடலாம். அவங்க எப்படி இருக்கீங்க? வைங்க பாத்தீங்களா, நம்ம நேயர் இங்கேயே இருக்காங்க, டீ சப்ளை பண்றாங்க, அவங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட பேசிருக்காங்க, இப்ப வந்துருக்காங்க. உங்களையும் விட போறது இல்ல, எனக்கு மேல ஒரு டீ எடுத்து வைங்க, நான் அதுக்குள்ள பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, உங்ககிட்ட ஃபன் க்வெஸ்சன்ரா, இமேஜினேஷன் க்வெஸ்சன் தான். இது நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது, வீட்டுக்கு வந்து நீங்க நாலு பேரும் கிளம்பி போறீங்க, அதை என்ன பாருங்க, பார்ட்டிக்கு ஒரு ஹாப்பினஸ், என் பணம் ஒரு முக்கியம் இல்ல லைஃப்ல. இப்ப அந்த ஒரு கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க?
2: எங்க ஃபேமிலிக்காக நான் கொஞ்சம் எடுத்துப்பேன், மீதிய வந்து ட்ரஸ்ட் சேரிட்டி அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு
0: ஹேப் பண்ணிடுங்க உங்க பொண்ணுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு இந்த சின்ன வயசுல பியூட்டிஃபுல்லா ட்ரஸ்டுக்கு உங்களோட பரிந்துரையே நான் வந்து இப்ப உங்களால ஒரு நாள் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு
2: சொல்லிட்டு
0: மொபைல் பாப்பீங்களா? வேணாம் பா, கொஞ்சம் இந்த மாதிரி அவுட்டிங் வாங்க, ஜாலியா இருக்கும். கண்டிப்பா சொல்லிட்டு வர, பக்கத்துல தானே இருக்காங்க. இப்ப ஒரு நாள் ஃபுல்லா இந்த ஃபுட்டே போனா போதும், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், எனக்கு வேற எந்த ஃபுட்டுமே வேணாம். ஏன்னா முறை வச்சுட்டுதானே சில பேர் என்னடா இது, இந்த காலத்து பிள்ளைங்கள்ல வந்து ஏதாவது ஃபேன்டஸியா ஏதாவது ஜங்க் ஃபுட் சொல்லீங்கன்னு பார்த்தா ரொம்ப சூப்பரா கேர்ட் ரைஸ் சொல்றீங்க, அதையே சாப்பிட்டே இருக்கீங்க. கேட்டீங்களா? இதெல்லாம் நீங்க சுண்டல் சாப்பிடுறதுல இருக்கீங்களா? அவங்க எந்த இயருக்கு போகணும்னு பார்த்தா உங்களோட வயசுக்குள்ள இருந்த அந்த நேரத்துக்கு தான் அவங்க போகணுமா?
2: கூட இல்ல, அவங்க எங்க அம்மா கிட்டதான் இருப்பாங்க.
0: அதனாலவா? ஓகே ஓகே, சரி, சூப்பரா சொன்னீங்க. இப்ப வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன், நீங்க வந்து மாத்தி மாத்தி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் நீங்க சரியா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாட்டு
2: பாடுங்க.
0: ஐயோ, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்?
2: ஆறு.
0: சூப்பர். தூங்குவதற்கு நீங்க எதை பயன்படுத்துவீங்க? என்ன சாப்பிடும்?
2: உண்மையாலுமே
0: தெரியாதா இல்ல உண்மை பார்த்து சொல்றீங்க? சரி, உண்மையா சொல்லுங்க. இந்தியாவோட தலைநகரம் எது?
2: வேற ஏதாவது கொடுக்கலாம்? மலர். மலரும் மலராத பாதி மலர் போல விழியும் வண்ணமே, வந்து விழுந்தும் விடியாத காலை பொழுதாக
0: பாத்தீங்களா? ஒரு சின்ன பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட், இந்த ஓல்டு சாங்க எவ்வளவு அழகா பாடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட இந்த பாட்டு கேட்காம எப்படி போகுது? சூரியன்ல ஒரு பாட்டு போடுறாங்க, சூரியன் இல்ல வானம், வானம் வானம்னா வானம்னு சொல்லுங்க, தேவையில்ல. அது ரிலேட்டடா ஏதாவது சாங் பாடலாம்.
2: அடைமழை வரும் அதுமோதம் இறக்க

0: பர்மா, இப்ப பாத்திக்கிட்டு எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணுச்சு. பழைய படம் எல்லாம் பாப்பீங்க இல்லம்மா? இப்ப நான் படத்தை வந்து ஒரு ஒரு லைனா சொல்வேன், அது என்ன படம்னு கண்டுபிடிக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலா அந்த படத்துக்கு மெயினானவங்களே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி, இவங்க தான் அதுல மெயினான கேரக்டர். அண்ணன் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்வாரு, அந்த கம்பெனில வேலை போயிடும். அப்ப அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, வீட்லயே பொம்மை எல்லாம் செஞ்சு விற்பாங்க. அதெல்லாம் வித்து அவங்க நிறைய காசு வச்சிருப்பாங்க. அந்த காசை வச்சு அவங்க ஒரு பிசினஸ் தொடங்கி ரொம்ப நல்லா முன்னேறிடுவாங்க. அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு படம். அது என்ன படம்? எஸ், நீங்க ஏன் சொன்னீங்க? பாட்டிய தானே கேட்டேன், நீங்க பாட்டு பண்ணோடனேதான் எனக்கு கேட்கணும்னே தோணுச்சு. சரி, அப்படியே பாட்டிய வந்து கேட்கலாம். பாட்டு கேட்க நல்ல நாலேஜா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, இப்ப வந்து டங் ட்விஸ்டராவது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றாங்களா பாக்கலாம். பண்றீங்களா? சரி, உங்க பேராது சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சனை கேட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுக்குமே இந்த மாதிரி வந்து ஓகேவா, இந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்க பெண்களை பத்தி, ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அக்கா பெண்ணு இவங்களும், இவங்களை பத்தி ஒரு நல்ல விஷயம், இவங்களை பத்தி ஒரு நல்ல விஷயம், இவங்க மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்க மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எடுத்த உடனே மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ வந்து அந்த ஷை டைப்பை வச்சுட்டு ஃப்ரீயா இருந்தாங்கன்னா வெளி உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம்.
1: ஆனா எனக்கு படிக்கல ஆனா சொல்லி தரதுக்கும் முடியாது. ஆனா இவ பாத்தீங்கன்னா போன்ல படிக்கிறதுக்கும் முக்கவாசி யூஸ் பண்றான். அதெல்லாம் அவளே படிச்சு அவளே டெஸ்ட் எழுதிக்கிறது, அவளே மார்க் எடுத்துக்கிறது,
0: ஃபுல்லு
1: சேம் அதே
0: மாதிரிதான்.
1: படிக்கிறதுலாம் கிடையாது.
0: ஓகே ஓகே,
1: ஒத்துமையா இருப்பாங்க, நாலு
0: பிள்ளைங்களா இருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி எப்பவுமே நீங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். எங்க நேர்களுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா?
1: அம்மா கொஞ்சம் யாரு தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. தேங்க்யூ. இப்ப ரெயின்போ சார்பாக உங்க எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூமா, தேங்க்யூமா. சூப்பரா ஒரு ஃபேமிலியில பார்ட்டி, ரெண்டு பொண்ணுங்க, அம்மா, எல்லாருமே ரொம்ப போட்டிவா விளையாடினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளோட எஃப்எம் ரெயின்போ நேயர்கள், இவங்க எல்லாம் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசுறேன்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்பு.

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
0: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 5:55. FM ரெயின்போவின் ஆலியோடு விளையாடும் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீச்ல போயிட்டு இருக்கு. அதாவது சோனி வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாடு. என்ன காயத்ரி இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? அன்பால அன்பால பாச விளையலால மக்கள் என் கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு நம்மளோட FM ரெயின்போ நேர் துண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஆனா நான் வந்து வாங்கிக்கல. இருந்தாலும் அவங்க என்ன விடவே இல்லை, இருந்தாலும் நான் வாங்கல. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, அன்பா இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடாதுன்னு வந்துட்டேன். நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக அடுத்ததா ஒருத்தவங்க இருக்காங்க பீச்ல, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் உங்க பேர் சார்? சரவணன் சார். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பாண்டிச்சேரி தானா? எத்தனை வருஷமா பாண்டிச்சேரி இருக்கீங்க? 35 வருஷமா இருக்கீங்க. இங்க பார்ன் அண்ட் பாட்டம் எல்லாமே வந்து தோட்டத்துலதான் எல்லாமே. உங்க பாண்டிச்சேரியில ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் என்ன?
5: பாண்டிச்சேரிய
4: விட்டு வேற ஊர்ல போய் நீங்க இருக்கலாம், எந்த ஊரை சூஸ் பண்ணுங்க?
5: கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், வந்து வாக்கிங் போற மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இப்ப டூரிஸ்ட் எல்லாம் நிறைய வராங்க, அதனால கொஞ்சம் கிரௌட் அதிகமா இருக்கு. இருந்தாலும்
4: ஒண்ணுதான் ரெயின்போல இருந்து வரணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சார். இது வந்து அலையோடு விளையாடுன்னு ஒரு பீச், இதுல வந்து நம்ம நேர்களை என்ஜாய் பண்றதுக்கும் அந்த இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு ஃபன்னான கொண்டு போறதுக்கும் தான் இந்த ஷோ. சோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன் எல்லாம் இமேஜினேஷனா கேட்பேன், அதுக்கு நீங்க ஆனஸ்டா பதில் சொல்லணும். ஓகேவா? இப்ப இந்த பீச்ல உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? நீங்க உண்மையே சொல்றீங்க, இப்ப இமேஜினேஷன் அது உங்களுக்கான பணம் எழுதி வச்சு கொடுத்துட்டு
5: போயிடுறாங்க. எனக்குன்னு சேரும்போது அது என்ன செய்யணும்னாக்கா எனக்கு எடுத்துப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் சில பேர் இல்லாத மக்கள் இருக்காங்க, வழி வரும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது கொடுத்து உதவணும். இதுதான் என்னுடைய ஹேபிட்டே.
4: இதுதான்
5: எனக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் சொந்த விரும்புறது கிடையாது.
4: ஒரு கோடி கட்டிட்டு சொந்த வீடு வாங்கிப்போம். அதே மாதிரி இப்ப ஒரு மறைஞ்சிக்கலாம் நீங்க சார், இப்ப இருக்கும் போது செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்க மறைஞ்சிட்டு தைரியமா நான் செய்யலாம், ஆனா

0: கொஞ்சம் பயமா இருக்கு அதை செய்ய, எந்த விஷயம் பண்ணுவீங்க? ஒரு இன்விசிபிள் ஸ்டிக் ஒண்ணு கிடைக்குது, நீங்க மறைஞ்சுன்னு இதெல்லாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான், அதெல்லாம் என்ன செய்வீங்க? கொஸ்டின் புரியலையா? இப்ப உங்களுக்கு நல்லா போய் சாப்பிடணும்னு ஆசை, நான் இப்ப ஏதோ ஒரு பேரன்ஸ் சொல்றாங்க அதை மறைஞ்சிட்டு நீங்க சாப்பிடலாம், இல்ல எந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், சார் வந்து அதுக்கு ஒரு சூப்பரா சொல்லிட்டாரு. சரி ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது, அந்த மிஷின்ல உட்காந்து உங்க வாழ்க்கையில முன்னாடி ஒரு வருஷத்துக்கு போலாம். அப்ப அந்த நாள்ல நான் மகிழ்ச்சியா இருந்தேன், அந்த இடத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா போலானா, எந்த இடத்துக்கு போகுது? எந்த இயர்? எந்த இயர்? 90s. ஏ சார், அப்ப என்ன மாதிரியான சந்தோஷம்லாம் இருந்தது?
1: பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு வந்து சொல்ல போனா
0: மக்கள் அன்பு நம்ம போய்
1: பேசுறது,
0: பக்கத்துல போய் பேசுவோம், ஷேர் பண்ணிப்போம். இப்ப வந்து அவங்கவுங்க வீட்டுல மோஸ்ட்லி அவங்கவுங்க
1: இருக்கும், ஒரு எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பா பேசுவாங்க. அப்ப இருந்தது
0: அதுக்கான சரியான சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? இந்தியாவின் தலைநகரம் என்ன?
1: மும்பை.
0: மும்பையா? உண்மையான தலைநகரம் தெரியும்ல? ஓகே. கடல்ல என்னெல்லாம் இருக்கும்? சரியான விடையை சொல்லிட்டீங்கன்னா பாட்டு பாடு. பாத்திடா சொல்லணும் பாத்தீங்களா, உங்களுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின். என்ன இருக்கும்? சூப்பர். சாப்பிடும் போது தாகம் எடுத்தால் என்ன குடிப்போம்? என்ன குடிப்போம் தாகத்திற்கு? என்ன குடிப்போம் சாப்பிட இருக்கும் போது?
1: என்ன
0: சார் அவுட்டே ஆக மாட்டீங்க? சரி ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு அவுட் ஆகுற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். காற்று, இது தொடங்குற ரெண்டு பாடல் பாடுங்க நேயர்களுக்காக. இருந்தாலும் உங்க அம்மா வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்கல்ல, இந்த விஷயம் உங்ககிட்ட நல்ல விஷயம்பா, இந்த விஷயத்த மட்டும் நீ மாத்திக்கணும், அது மாதிரி உங்களை பத்தி பெருமையா சொன்ன ஒரு விஷயம் நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ற. உங்களை பத்தி உங்க அம்மா சொன்ன பெருமையான விஷயங்கள் எப்பவுமே அவங்களுக்கு உங்களை நினைச்சு, இந்த விஷயத்துல என் பையன் இப்படி அப்படின்ற ஒரு பெருமை
1: உங்கதான் பெருமையா சொல்லக்கூடிய விஷயம். ஒரு அதாவது இறக்கணும்னு சொல்றாங்க, நாலு பேருக்கு நல்ல
0: பேருக்கு
1: நல்லா
0: மாட்டிக்க சொல்ற விஷயம், உண்மையான பதில் தான் சொல்லணும். இப்ப நான் தேங்க்யூ சார் சொல்லிட்டு போன உடனே என்ன பத்தி உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப ஃபன்னா ரொம்ப ஹாப்பியா வந்து எனக்கு போச்சுங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜி சோனி.
2: நிலையத்திலிருந்து அலியோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி. 2011, we're still strong, 'cause we are unstoppable.

Drinking too much, oh, smoking too much weed.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக விண்வெளி தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகம் விண்வெளியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்தியாவை நோக்கும் வகையிலான ஒரு சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இளம் உள்ளங்களிடையே விண்வெளி வீரர் ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் வளர்க்கும் வகையில் செயல்படும் அட்டல் டிக்கரிங் ஆய்வகங்களுடன் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் இந்தியாவை சேர்ந்த 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு துறை செயலர்கள் பங்கேற்ற 3வது உயர்மட்ட கூட்டம் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: அரசு துறைகளிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடு மற்றும் தரவுகளை திறமையாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து நேற்று நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தினார். தரவுகள் என்பது ஒரு தேசிய சொத்து என்றும் எதிர்காலத்திற்கான பலம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதிகாரிகள் குழு உணர்வுடன் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதமர் திரு மோடி, அதிகாரிகளிடையே கலந்துரையாடல் மற்றும் குழு உணர்வை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார். தேசத்தின் வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பதில் அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களின் புதிய கண்ணோட்டங்களை பயன்படுத்த வேண்டியதன் தேவை குறித்தும் பிரதமர் எடுத்துக் கூறினார். இன்றைய சூழலில் நாட்டின் பாதுகாப்புத் துறையை வலுப்படுத்தி உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து கூறிய பிரதமர், கோவிட் பெருந்தொற்று மற்றும் மேற்காசிய நெருக்கடிகளின் அனுபவங்களை மேற்கோள் காட்டி ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது அரசின் நிர்வாக கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு திறன்களை மனித நிபுணத்துவத்துடன் இணைப்பதற்கான புதுமையான வழிகளை ஆராய வேண்டும் என்றும் அரசு செயலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிலிகுரியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சுவேந்து அதிகாரி மேற்குவங்கத்தின் முதலமைச்சரானதிலிருந்து எல்லை பாதுகாப்பிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகள் உடனான சிறந்த எல்லைகளை பாதுகாக்கும் சவாலான பணிகளை மத்திய ஆயுத காவல்படை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், சிலிகுரி வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசு அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இவ்விழாவின் போது 189 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதப்படைகளுக்கான பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய முகாம்கள் அமைப்பதற்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். மேலும் கவாஹலி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி

0: நட்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களின் 12வது கூட்டம் இன்று புனேயில் தொடங்கியது. இக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியாவிற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய வழிகாட்டுதலில் எழுச்சிமிக்க, நம்பகமான, அனைவருக்கும் அதிகாரமளிக்கும் எதிர்காலத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை குறித்து கூறினார். மேலும் புதுமைகளை வளர்த்தல், நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை செயல்படுத்துதல் ஆகியவற்றிற்கான இந்தியாவின் அணுகுமுறை குறித்து அவர் விரிவாக எடுத்துக் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, எதிர்கால வலை அமைப்புகள், இணைய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அமைப்பு போன்றவை குறித்து பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு மேடையை இக்கூட்டம் வழங்குகிறது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ரயில் சேவையின் மூலம் உதம்பூர் பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சிங்கப்பூரில் நடைபெற்ற 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேசை மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருடன் கலந்து கொண்ட திரு பியூஷ் கோயல், இந்தியாவின் வலுவான பொருளாதார வளர்ச்சி பாதை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் எடுத்துக் கூறினார். இந்தியாவின் பல்வேறு வகையான விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை சிங்கப்பூரின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு கான்சியோ ஹுவாங் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களுடன் திரு பியூஷ் கோயல் பார்வையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சிங்கப்பூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலகளாவிய ஆலோசனை மற்றும் முதலீட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட அந்நாட்டு முக்கிய தொழிலதிபர்களுடன் திரு பியூஷ் கோயல் விரிவான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்.
0: தற்போது சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் மருத்துவ தொழில்நுட்பத்துறை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய 18வது மெட்டெக் உச்சி மாநாட்டில் இன்று காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், அறிவியல், தொழில்துறை, சுகாதார நிறுவனங்கள் மற்றும் சந்தை ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது தற்போதைய அவசிய தேவையாக உள்ளது என்று கூறினார். ஆராய்ச்சி என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் நிஜ உலக சுகாதார சவால்களுக்கு உறுதியான தீர்வுகளை அளிப்பதாக மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சிகளில் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் மருத்துவ பூங்காக்கள் மூலம் உள்நாட்டு மருத்துவப் பொருட்களின் உற்பத்தியை வலுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி என்பதை ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுதும் இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சட்டப்பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கடந்த ஆண்டு மே 20ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சவுகார் ஜானகி என பரவலாக அறியப்பட்ட 94 வயதான நடிகை சங்கராமஞ்சி ஜானகி தென்னிந்திய திரையுலகில் 400 படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 1950ஆம் ஆண்டு தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1950ஆம் ஆண்டு சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அவர் அறிமுகமானார். 1952ஆம் ஆண்டில் வளையாபதி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு

அறிமுகமானார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள இவர் பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இரண்டு நந்தி விருதுகள் மற்றும் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக வரும் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமலை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். தேவர உதவி அவர்கள் ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கத்துடன். இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 6:22:35 ஆயிட்டு இருக்கு. நேயர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடல கால் பண்ணி கேளுங்க. 2271760 2271770 என்ற இந்த நம்பர்ல கூடவே வெளியூர்ல மொபைல் இருந்து கால் பண்றீங்க அப்படின்போது 0413 அப்படின்ற கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருமறை ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: பாடல் வந்து புஷ்பா 2ங்க. பாடல் வந்து புஷ்பா புஷ்பா
1: புஷ்பா புஷ்பான்னு வர பாட்டே உங்களுக்காக.
2: நன்றி.

அரை தாடி நீவும் அழக பார்க்க கூடி நிற்கும் ஊரு. நீ தோளை தூக்கி நடந்தா பூமி தூள் பறக்கும் பாரு.

எனக்கு புரிஞ்சது மச்சான், துட்டு கட்டணும்.

0: 6:23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: மன விரும்பத நிகழ்ச்சியின் ஆர்ஜே சங்கீதா மேடம் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிதராஜா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து மேடம் பார்த்தேன் ரசித்தேன் எனக்கெனவே என்ற ஒரு பாடல், அழகான பாடல், உன்னிகிருஷ்ணன் அவர்களும் ஹரிணி மேடம் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து அவருடைய வருகையில இசை வந்து பரத்ராஜ் அவருடைய இசையில ஒரு அழகான பாடல். இந்த பாடலை நேரத்துக்கு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: அன்போடு உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க. FM Rainbow 2271760 2271770.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், புவனையில இருந்து பிரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ரசிகன் படத்துல இருந்து
1: உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
2: நன்றி மேம்.
1: நேர்களை நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271777 என்ற இந்த எண்களில் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்பதே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் மனுநீதி பாடல் மயிலாடும் பாற பக்கத்தில் ஓட, சத்தியா படி இருப்பாங்க படம்.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, உங்களுக்கு விருப்பமான விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மனம் தவிழ்ந்த புத்தகம் சிவஞானம் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: திரைப்படம் வந்து வயசு பொண்ணு காஞ்சி பொட்டுடிச்சுன்னு ஒரு பாடல் வரும்.

0: பாடல் ஒளிபரப்புங்க மேடம், கேட்போம்.
1: நிச்சயமா சார், உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம் மேடம்.
1: ஓகே, நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணுங்க 2271760 2271770 என்ற இந்த நம்பர்.

0: நேர்களே, சைபாலே நின்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:51 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கேன். நேர்களே, மனம் விரும்பதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நாங்க ஒரே உள்ளது கங்காதரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கலைஞர் திரைப்படத்துல இருந்து தில்லு பேர் ஜானி.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி மேம் உங்களுக்கு.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக விண்வெளி தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிலிகுரியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளுடனான சிறந்த எல்லைகளை பாதுகாக்கும் சவாலான பணிகளை மத்திய ஆயுத காவல்படை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். அத்தியாவசிய கனிம விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துவதில் மின்னணு கழிவு மறுசுழற்சியை மேம்படுத்துவது மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக இந்திய ஜப்பான் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஜப்பானின் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு சுஜி கியோட்டோவிடம் இன்று புதுடெல்லியில் கலந்துரையாடினார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் H1N1 வைரஸ் தொற்று குறித்த தற்போதைய நிலை மற்றும் அதற்கான தயார் நிலை குறித்து இன்று புதுடெல்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தற்போது சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் மருத்துவ தொழில்நுட்பத்துறை வரும் 2030 ஆண்டிற்குள் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு வள மையத்தை இதற்கான சிறப்பு மையமாக மேம்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதன் மூலம் மேம்பட்ட சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு திறன்களை கொண்ட நிபுணர்களின் தேசிய அளவிலான திறன் வளத்தை மேம்படுத்த ஜிப்மர் பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கத்துடன். அடுத்த 1 மணி நேரத்தில் இருக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2271770 என்ற இந்த நம்பர்ல

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்டுட்ருக்கீங்க நேர்லி 102.8 FM ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தேனருவி குரலாலே செந்தல் மொழி பேசும் சிங்கார குரலினுமே சங்கீதா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணி நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
2: ஓகே, சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து யார் இந்த பெண் தான் என்ற ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். இமைகளில் இருந்து கொண்டு இம்சிக்கிறாள், தன் விழிகளில் புகுந்து கொண்டு விளையாடுகிறாள், இதயத்தில் இணைந்து கொண்டு இனிய லயம் மீட்டுகிறாள், தன் எண்ணத்தின் கனவுகளில் வண்ணங்களை தீட்டுகிறாள், காற்றினில் ஈரமாய் எங்கும் கனிமுத்தம் பொழிகின்றாள், அன்பு காதலின் தீபமாய் தன் கண்களில் ஜொலிக்கின்றாள், யார் இந்த பெண்?
2: ஓகே, நன்றி, உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: நன்றி மேடம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது.

இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு

0: பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:25 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நேர்களே, அடுத்த கடைசி அரை மணி நேரத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: படம் வந்து உன்னை நினைத்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ எல்லாம் வந்த சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
3: நன்றிங்களா.
1: மற்றும் 2271 772 என்ற இந்த எண்கள்ல

ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க. அழைப்புக்கு நன்றி. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற இந்த எண்கள்ல.

0: ராஷ்டிரியம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 7:31 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் கொடிச்சால் பாளையம் ஜான் சாஜா நஜமுதேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
3: உதயகிரம் திரைப்படத்துல பாலு ஐயாவும் சுஷ்தாவும் பண்ண சஞ்சீர மேகம் பாடல்மா.
2: ஓகே சார்,
3: ரொம்ப பிடிக்கும்.
2: நன்றி சார், கேளுங்க. நன்றி,
3: வாய்ப்பு அளித்த மிக்க நன்றிமா.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: கேட்டுட்ருக்கீங்க நேர்களே 102.8 FM ரெயின்போ புதுவை 102.8. இது மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம். இக்க மகிழ்ச்சியின் வேலை மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சுத்தமா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
2: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: மழை, இது திரைப்படத்தின் பெயர். பிரேம் ரவி அவர்களுடைய அற்புதமான நடிப்புல நீ வரும்போது பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு இசையா அவர்களுடைய நடிப்புல ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த பாடல அப்படியே ஒளிபரத்துறீங்களா?
2: நிச்சயமா உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.
3: தேங்க்யூ மேம். இந்த ரிசிப்ரா மேட்டம். பாய்.
2: நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: 7:43 கேட்டு இருக்கீங்க நேர்களே, FM ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம். எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
2: படம் சந்திரலேகா, பாடல் அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்க, அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
0: ஓகே, நிச்சயமா உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
2: மிக்க நன்றி மேடம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: எங்கள் கோடிக்கு முன்னேற வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: பதமும் பாடலும் கவிதை நடைகள். ஊரோடும் உறவோடும் தங்க தேரோடும் வீதி துளாவில் ஒரு விழா, வீராதி வீரனுக்கு ராதா ராசாதி ராசனுக்கு முங்கிழவில் பூமாலை போடும் திருவிழா, பாண்டிய சொத்தரிடம் பாசம் வைத்த ராசாட்சிக்கு பல்லாக்கு குதிரைகள் பவனி வரும் மீராட்சிக்கு கொண்டாட்டம், ஆடலும் பாடலும் கூடலும் தங்க தூங்கா நகரில் பாடல் வழியே வருவது பெரிய வீட்டு பண்ணக்காரனோடு மலேசியா வாசியவன்
0: பாடல். ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வருது. நன்றி நன்றி.

7:55 ஆயாச்சு. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவில் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவானது பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள சசஸ்திரா சீமா பல் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் 179 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள முகாம்களுக்கு அடிக்கல் நாட்டினார்.

அப்போது உரையாற்றிய அவர், மத்தியில் பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் நலன்களுக்கு மிகுந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் விவகாரங்கள் துறையைச் சேர்ந்த அமைச்சர்களின் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. மேலும் பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் நாளை மறுநாள் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. இவ்விரு கூட்டங்களும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பிரேசிலும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புனேவில் நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு வள மையத்தை இதற்கான சிறப்பு மையமாக மேம்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதன் மூலம் மேம்பட்ட சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு திறன்களை கொண்ட நிபுணர்களின் தேசிய அளவிலான திறன் வளத்தை மேம்படுத்த ஜிப்மர் பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்காக 6.5 கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்குகள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவையின் உச்சி 2.8.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
6: கனவே வண்ணம் திரழுது, நினைவே கண்கள் இருளுது, நனவே
3: FM ரெயின்போ புதுவை 102.8.

0: mineral revenue will continue to go to the states, rejecting opposition claims that the interests of states have been compromised. He said the bill will help curb illegal mining and mineral theft through a zero-tolerance approach. India's foreign exchange reserves rose by $9.9 billion to $716.9 billion during the week ended August 14th. According to the RBI data, foreign currency assets, the largest component of the reserves, increased by $7.2 billion to $581.85 billion during the week. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that India and the Mauritius are set to expand the energy partnership beyond conventional petroleum products to clean and sustainable fuels. Mr. Puri was speaking on the occasion of the signing of a landmark government-to-government Memorandum of Understanding MOU on cooperation in the oil and gas sector. The MOU aims to strengthen cooperation between the two countries in the oil and gas sector. The India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over East Madhya Pradesh tomorrow. Heavy rainfall conditions also expected to prevail over northeastern parts of India till Monday. Similar weather conditions will also prevail over northern states, including Delhi, Bihar, Chhattisgarh, Odisha, Sub-Himalayan West Bengal and West Madhya Pradesh tomorrow. Flood situation in Odisha remains grim, even as major rivers have started showing a falling trend. Over 13 lakh people in more than 1,700 villages across Baleshwar, Mayurbhanj, Bhadrak, Jajpur, Kendujhar, Kendrapara and Sundargarh have been affected. So far, 4,87,000 people have been evacuated and accommodated in 880 relief shelters. Free kitchens are providing cooked food to nearly 4,96,000 beneficiaries. Essential relief material, including dry food and polythene sheets, are also being distributed. In hockey, the Indian women's team will take on the Netherlands in the opening match of the second pool phase of the FIH World Cup in Amstelveen, the Netherlands, today. The match is scheduled to begin at 9:30 p.m. Indian Standard Time. In the BWF Badminton World Championships, India's Trisha Joly and Gayatri Gopichand stormed into the women's double semifinals and assured the country of a coveted medal at the prestigious championship. However, Indian men's doubles pair of Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty crashed out of the tournament after losing to China's Liang Wei Kang and Wang Chang in the quarterfinals today. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India is emerging as a global bright spot for growth amid concerns over global growth and weaponization of resources. Home Minister Amit Shah reiterates government's commitment to deport every illegal immigrant from the country. Government assures availability of adequate sugar stocks to meet domestic demand. Union Minister Ashwani Vaishnav launches mobile phone manufacturing scheme with outlay of over 62,000 crore rupees to enhance domestic supply chain and global competitiveness. Health and Family Welfare Minister J.P. Nadda reviews situation and preparedness for H1N1 influenza in the country. And in Hockey World Cup, Indian women's team to take on the Netherlands in the second pool phase match. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சிதம்பரநாதன். நமது பாரத பிரதமரின் நஷா முக்த பாரத் அபியான் என்ற போதைப் பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதுடன் விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த பங்களிப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. பல்வேறு காரணங்களால் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை போதையிலிருந்து விடுபடச் செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலும் போதைப் பொருள் மற்றும் மதுவால் ஏற்படும் சமூக, பொருளாதார மற்றும் குடும்ப பாதிப்புகளை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதும் மிகவும் அவசியமானதாக நாம் சொல்லலாம். நமது சமூகத்தின் நலனையும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மதுவிலக்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய நமது செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் அவர்கள் நம்முடன் உரையாட இணைந்திருக்கிறார். மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் காவல்துறையின் பங்கு

0: மக்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் குறித்து அவரிடம் இன்று நாம் விரிவாக கேட்க இருக்கிறோம். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்கள் மது போதையில் இருந்து விடுபட்டாலே இந்த இயக்கம் முழு வெற்றி பெறும் என்பதுதான். போதை பொருள் மது போதை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மேடம்?
1: போதை பொருட்கள்னு சொல்லும்போது அது ரெண்டு விதமான போதை பொருட்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது சிந்தெட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று இயற்கையை குறைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய கஞ்சா, அந்த இலைகள், அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் வந்து புகையிலை, அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இயற்கை போதைப் பொருட்களாக இருக்கும். நீங்கள் செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தப்பட்ட மைன், இந்த டேப்லெட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள். இப்போ நான் வந்து மதுவிலக்கு பிரிவில் இருக்கிறதுனால அது சம்பந்தமான ஒரு போதை அப்படிங்கிற வந்து இளைஞர்களிடையே பரவக்கூடாது அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தாக ரெண்டு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். சப்ளை வந்து எப்படி எப்படி எல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, முக்கியமாக மதுவோடைய சம்பந்தப்பட்ட பிரிவுல நான் இருக்கிறதுனால, மது சட்டத்திற்கு விதம் புறம்பான மது, அதை கடத்துது, வச்சிருக்கிறது அல்லது காய்ச்சிறது, அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறத வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்னு வந்து டிமாண்ட் கட். டிமாண்ட் கட்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து அதிகமான போதைப் பொருட்களோ அல்லது மது சம்பந்தமான பொருட்கள் உபயோகம் அதிகமா இருக்கோ, அங்க அந்த இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதெல்லாம் உபயோகப்படுத்துற தப்பு அப்படிங்கிற சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நாங்கள் வந்து போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை நாங்கள் தடுத்து வருகிறோம்.
0: இப்போ மது அப்படிங்கிற போது வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கு, நம்ம புராண காலம் இதிகாச காலத்துல இருந்தே மதுவுடைய பயன்பாடு பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த மது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களிடையே அது வேகமாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்றீங்களா, இல்லைனால் ஏற்கனவே இது ஒன்றும் அபாயகரமான கட்டத்தில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா?
1: இல்லை, இந்த கான்செப்டே தப்பு. மது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கு, அதனால நான் இப்பவும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா மது இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காலகட்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஆண்கள் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அல்லது மது வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னமா இருந்தது அப்படின்னா, உடல் உழைப்பு நாங்கள் நிறைய தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பெண்களும் இப்போ வந்து அதே மாதிரியான மூளைக்கு வேலை செய்யக்கூடிய, வேலை தரக்கூடிய அதிக வேலைகளில் நம்ம பெண்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மது அருந்தினாதான் நம்ம வந்து போதையா இருக்கும் அல்லது மதுக்கு அடிமையாகிறது வந்து ஒரு நியாயமான சிகை அப்படிங்கறத நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சோ இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு, ஃபிலிம் படம் பாக்குறோம், சோசியல் மீடியா இருக்கு, சோ வேற விதமான கேளிக்கைகள் எல்லாம் இருக்கு, அதனால மதுக்கு அடிமையாக கூடாது.
0: அந்த காலத்துல வந்து கேளிக்கைக்கு தான் வந்து மது அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. கேளிக்கை மட்டும் இல்லாம வேற காரணங்கள், இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறது, அதனால அந்த மது வந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து அந்த மது பெரும்பாலும் உடல் உழைப்பு, நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து டயர்ட் ஆயிடுறோம் அதனால நான் குடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்றது ஒண்ணு மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பார்ட்டி பார்ட்டி கல்ச்சர்ல அங்க குடிக்கிறது, அந்த போதை, அதை தான் நம்ம போதைன்னு சொல்றோம். அது வந்து வழி வழியா வந்ததுன்னு சொல்றீங்களா, இல்லைன்னா கிடைப்பதனால் அவங்க பழகிருக்காங்கன்னு சொல்லுவாங்க?
1: அப்படி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால தேவைப்படுறதுனால உபயோகப்படுத்தலாம். பட் அப்படி உபயோகப்படுத்துற தப்புங்கிறதுதான் எங்களோட கருத்து. அந்த மாதிரியான காரம் குடித்தல் அல்லது அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவித்தல், நீங்க பாத்தீங்கன்னா சாராயத்தினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஒரு லாண்ட் ஆட் ப்ராப்ளமா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கொலை கொள்ளை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே மது போதையோட ஆதிக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மது போதையே வேணான்றதான் நம்மளுடைய கொள்கை. நம்ம சொல்ல வர்றது வந்து சட்டத்திற்கு புறமான மது எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க கேட்கலாம், சட்டத்துக்கு புறமான மதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்மளுடைய சட்டங்கள், தமிழக சட்டங்கள் எதெல்லாம் எந்தெந்த மது எல்லாம் விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோ, அதை தவிர வேற எந்த மதுவா இருந்தாலும் அது வந்து சட்டத்திற்கு புறமான மதுதான்.
2: மற்ற மாநிலங்களில்
1: இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ கொண்டு வரக்கூடிய மது வகைகள் அல்லது சாராயம் காய்ச்சுவாங்க வீட்டிலேயே, அந்த காலத்துல எல்லாம் காய்ச்சுவாங்க. இப்போ சில இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம தடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா அல்லது பாண்டிச்சேரி, ஆந்திரா, அங்கெல்லாம் விலை குறைவு. தமிழ்நாட்டுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது அங்க குறைவு அப்படிங்கறதுனால அந்த மாநிலங்கள்ல இருந்தும் சில சமயங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது மெத்திலேட்டட் ஸ்பிரிட், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பிரிட் வகைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான எரிசாரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி போதை அதெல்லாம் தருவோம் அப்படிங்கறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கரம் கொண்டுதான் நம்ம அடக்கிட்டு வரோம். சோ சட்டத்திற்கு புறம்பான சாராயங்கள் எல்லாமே நம்ம தடை செய்து அப்ளையையும் கட் பண்றோம், டிமாண்டையும் கட் பண்றோம். மூலமா ரெண்டு விதமா அட்டாக் பண்றதுனாலயும் பிளஸ் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுனாலயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வேணுங்கிறதா என்னோட ஆசை.
0: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கல் பியர் சாராயம் சாராயம் நம்ம ஊர்ல இப்ப அனுமதி இல்லை, கல்லு இறக்கவும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு மதுபானங்களை வந்து இந்தியாவில தயாரிச்சு வைக்கிறாங்க, வெளிநாட்டு நாட்டு மதுபானங்களை இங்க இறக்குமதி செய்தும் வைக்கிறாங்க. இப்ப இதோட விலை வந்து கட்டுக்கடங்காம போறதுனாலதான் கள்ளச்சாராயம் வந்து உருவாகுது. நீங்க எளிதில் தயாரிக்கக்கூடிய மாதிரி அவங்க

0: நினைச்சுக்கிட்டு பண்றதுனால தான் அந்த கள்ளச்சாராய சாவுகளுமே வர்றது காரணம் அது. அப்போ ஒரு மதுவிலக்கு பிரிவா நீங்க அதுல எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? எப்படி ஒரு வீட்டுக்குள்ள சாராயம் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போறது இல்ல, ஒரு குக்கிராமத்துல காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போறது இல்ல, அதுலதான் உங்க நுண்ணறிவு பிரிவு வருதுங்கிறீங்களா?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஒரு செட்டப் நாங்க இப்போ உருவாக்கி இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் நாலஞ்சு பேருக்கு சேர்த்துதான் குடிப்பான், அவனுக்கு மட்டுமே காய்ச்சிக்க போறது இல்ல. ஏன்னா ஒரு பெரிய ட்ரம் போட்டு காய்ச்சும் போது அவங்களுக்கோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ சேர்த்துதான் காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சும் போது அதுல பாதிக்கப்பட்ட யாரோ அல்லது அவங்க மேல பொறாமைப்படுற யாரோ அல்லது அவன் மேல கோபம் இருக்கிற யாரோ பகை உணர்ச்சி உள்ள யாரோ கண்டிப்பாக போன் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் தெரிவிப்பாங்க, அல்லது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு கலால் துறையினருக்கு தகவல் தெரிவிப்பாங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா சென்ட்ரலைஸ்டு வந்து இங்க ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்க வந்து என்னென்ன கால்ஸ்ல இது சம்பந்தமான கால்ஸ் வருது அப்படிங்கறத நாங்க நோட் பண்ணிட்டு அதை வந்து எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் அங்க நேரையே போய் செக் பண்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன் கால் பண்றாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு, ஏன்னா கண்டிப்பா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் நம்புறோம், அதாவது சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களை நாங்க முக்கியமா நம்புறோம். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே தன் வீட்டுல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறது வந்து யாருமே
0: பாதிக்கப்படுறது பெண்கள் தான்,
1: பெண்கள் தான் முக்கியமா
0: பாதிக்கப்படுறாங்க. குடும்பம் பாதிக்கப்படுது,
1: பெண்கள் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. ஆமா கண்டிப்பா. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து ஒரு 10-20 பேர் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் ஹேம்லெட்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லயும் மதுரை வில்லேஜ் சொல்லக்கூடிய ஒரு 20 பேர் முக்கியமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது விஏஓ, ஆர்ஐ, மீனியல், ஹெட்மேன் சொல்லக்கூடிய தலையாரி, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், விஏஓ, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ் இருந்ததுன்னா காலேஜோட பிரின்சிபல், அப்புறம் முக்கியமா அங்க ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய பசங்க, ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய பசங்க, சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தராங்களோ அவங்களும், பிளஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எல்லாமே காய்ச்சறது வந்து தண்ணி நிறைய தேவைப்படக்கூடிய இடங்கள்ல தான் சாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்க வந்து சாராயம் காய்ச்சறதுனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா தெரியும். அவங்க கலால் துறை, டாஸ்மாக் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க வந்து ஒரு 20-20 பேர் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அவங்ககிட்ட நாங்க ரேண்டமா கால் பண்ணி பேசுவோம், உங்க ஊர்ல என்ன இருக்கு, ஏதாவது சாராயம் காய்ச்சறாங்களா, விற்கிறாங்க. அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப் முக்கியமான ஏற்கனவே சொன்னது போல சுய உதவி குழுல இருந்து ஒரு 2 பேர், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேர். சோ இந்த மாதிரியான ஒரு குழுவை நாங்க அமைச்சு அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றோம். அது இல்லாம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இங்க 100 PW யூனிட்ஸ் இருக்கு, ப்ரொஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங்னு சொல்லக்கூடிய கலால இருந்து ஒரு 100 யூனிட் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட்ஸ்லயும் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சோர்சஸ் காய்கறி கிடக்கிறாங்க, இல்ல வந்து மீன் கிடக்கிறாங்க, இல்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இன்டெலிஜென்ஸை நாங்க கலெக்ட் பண்ணி இங்க சென்ட்ரலைஸ் பண்ணி எங்களுடைய சீனியர் ஆபீசர்ஸ் மூலமா அங்க இருக்கக்கூடிய எஸ்பிஸ் அனுப்பி அங்க ஆக்ஷன். சோ ரெண்டு விதமா நாங்க அட்டாக் பண்றோம். ஒண்ணு வந்து எங்களுடைய சிஐயு சோர்ஸ், சிஏனா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நுண்ணறிவு பிரிவு இருக்கு கலாலுக்காக, அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நாங்க வந்து எஸ்பிஸ் அனுப்பி அங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம். அது ஒரு விதம். இரண்டாவது விதம், அங்க உள்ளூர்காரங்க வந்து 100 கால் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 100 கால் எல்லாம் நாங்க எடுத்து அதை நாங்க திருப்பி எங்க ஆபீசர்ஸ் வச்சு செக் பண்ணி நாங்க பாக்கிறோம். இது ரெண்டாவது முறை. இன்னும் சொல்ல போன மூணாவது முறை என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ஹேம்லெட்லயும் இருக்கக்கூடிய 20 பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊர்ல இருந்து கால் வருது, திருப்பி திருப்பி கால் வருதுன்னா ஒருத்தன் ஒரு தடவை கால் பண்ணலாம், வேற வேற நம்பர்ல இருந்து திருப்பி திருப்பி கால் வருது அப்படின்னா அங்க ஏதோ நிச்சயமா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க எங்க இன்ஸ்பெக்டர் நேரடியாக அனுப்பி விட்டு, அதாவது எங்களுக்கு நாங்க வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி நாங்க அங்க இருக்கக்கூடிய PW நாங்க கிடையாது,
0: உங்களுடைய தலையீடு நேரடியாக
1: நேரடி தலையீடு இருக்கும். கரெக்ட் நீங்க சொல்றது. சோ நாங்க எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி அங்க அனுப்பி விட்டு அங்க என்ன சிச்சுவேஷன் உண்மையாவே இருக்கான்னு அங்க போய் விசாரிச்சு சொல்ல போறாங்க. நாங்க திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, உங்களுடைய கால் வந்து ரகசியம் காக்கப்படும், உங்களுடைய பேரோ ஊரோ யாருமே வந்து நாங்க சொல்ல போறது இல்ல. இப்போ எனக்கே நிறைய கால்ஸ் வரும், ஏன்னா நானே நிறைய ஹேம்லெட்ஸ்க்கு நான் கால் பண்ணி பேசுவேன், என்ன இங்க சாராயம் விற்கிறாங்களா, இல்ல கடத்துறாங்களா, இல்ல எரிசாராயம் இங்க கொண்டு வராங்களா அப்படின்னு செல்ஃப் ஹெல்ப் குரூப் செய்யுது குழு பெண்கள்கிட்டையும் நான் பேசுவேன், ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுவேன், எல்லார்கிட்டையும் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன 20 பேர்கிட்டையும் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது அவங்க தகவல் வந்து நிச்சயமா சொல்லுவாங்க. அவங்க சேவ், நான் அவங்க நம்பர் கூட சேவ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து வேண்டியது தகவல் தானே தவிர யார் சொன்னாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தேவையில்லை.
0: தகவல்கள் ரகசியமாக இருக்குதுன்னு சொல்றீங்களா?
1: 100% 200% நீங்க நம்பலாம். நாங்க வெளியில யாருக்கிட்டையுமே சொல்ல போறது இல்ல, நாங்க சொல்லவும் மாட்டோம். அப்படி சொன்னா அதை விட ஒரு பிரச்சனையான விஷயம் எதுவுமே கிடையாது.
0: இப்ப நீங்க வந்து நீங்க என்ன சொல்றாங்க, அப்போ இதுக்குன்னு நீங்க பிரத்யேகமாக அழைப்பு எண்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா, இது வந்து 3 விதமான நம்பர் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன 100 எல்லாருக்கும் தெரிஞ்ச 100 கால் பண்ணலாம். அதே போல வந்து 10581 10581 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர், ஃப்ரீயாவே நீங்க பேசலாம். சோ அங்க பேசி இங்க இருந்து சாராயம் காய்ச்சல் சாராயம் அப்படின்னு இல்ல, இது வந்து போதை மருந்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு நம்பர் இது. சோ இந்த நம்பருக்கு வந்து போதை மருந்து விற்கிறாங்க இல்ல கடத்துறாங்க இல்ல கொண்டு வராங்க யூஸ் பண்றாங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லலாம். 10581 அந்த நம்பருக்கோ, அல்லது 94984 10581 94984 10581 இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்ல பண்ணலாம். சோ அது இல்லாம சில பேர் கேட்பாங்க, நம்ம காலேஜஸ்க்கெல்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணும்போது கேட்பாங்க, அவங்களே கூட அடிமையா இருக்கலாம், பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போதை மருந்துல போதை மருந்துலயோ அல்லது சாராயத்திலயோ அடிமையா இருக்கான், அவங்க வந்து இப்படி நாங்க வந்து மறுவாழ்வுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. விஷயங்கள் என்ன, அதுக்கும் உங்க நம்பர் இருக்கு, 144 16 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு.
0: அதை வந்து நீங்களே உங்க பிரிவுல நீங்க குடுக்கறீங்களா?

0: நாங்க வந்து இது சென்ட்ரலைஸ்டு, இது கவர்மெண்ட் உடையது, இது நாங்க வந்து நாங்க பப்ளிசிட்டி பண்றோம் நாங்க. சோ இந்த நம்பருக்கு பண்ணோம்னா அந்தந்த ஏரியாக்கள்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் இருக்கு, போதை மறுவாழ்வு மையம் இருக்கு, அதுல வந்து அவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற மருந்துகள் எல்லாமே கொடுத்து அந்த போதை பழக்கத்துல இருந்து, இது வந்து மதுவாகவும் இருக்கலாம் அல்லது போதை பொருட்களாகவும் இருக்கலாம், ரெண்டுக்குமே ஆன பொதுவான நம்பர் இது. இதை வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்திக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன்.
1: இப்ப வந்து இந்த மதுபானங்களை தயாரிக்கும் போது சட்டவிரோதமாக தயாரிப்பவர்கள் மீது எத்தகைய தண்டனை கிடைக்கும்?
0: தண்டனை அப்படிங்கிறது வந்து ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சிறை தண்டனை மற்றும் ஃபைன் ரெண்டுமே போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ குற்றத்தின் தன்மையை பொறுத்து, இப்போ அதுல
2: சாராயத்துல விஷம் கலந்திருந்தா அதனால உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை வரை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதோட ஃபைனும் சேர்த்து இம்போஸ் பண்ணுவாங்க.
0: சோ கடுமையான சட்டங்கள் வந்து இருக்கு, அதனால யாரும் வந்து சட்டத்திற்கு விரோதமாக காய்ச்சுவதோ வைத்திருத்தலோ அல்லது விற்பதோ கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
1: இப்போ நம்ம புதுச்சேரி அதே மாதிரி கர்நாடகா ஆந்திரா எல்லையை தாண்டி வரும்போது தமிழக மது விலக்கு பிரிவு அப்படின்னு சோதனை சாவடி நம்ம பாக்குறோம். பெரும்பாலான நேரங்கள்ல பேருந்துகள்ல வர்றவங்களை பரிசோதிப்பாங்க, வாகனங்கள்ல வர்றவங்களை பார்த்து கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி சட்டவிரோதமா கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு

0: யாரும் வந்து சட்டத்திற்கு விரோதமாக காய்ச்சுவதோ வைத்திருத்தலோ அல்லது விற்பதோ கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
1: இப்போ நம்ம புதுச்சேரி அதே மாதிரி கர்நாடகா ஆந்திரா எல்லையை தாண்டி வரும்போது தமிழக மது விலக்கு பிரிவு அப்படின்னு சோதனை சாவடி நம்ம பாக்குறோம். பெரும்பாலான நேரங்களில் பேருந்துகளில் வர்றவங்களை பரிசோதிப்பாங்க, வாகனங்களில் வர்றவங்களை பார்த்து கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி சட்டவிரோதமாக கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை?
0: அது உங்களுக்கு ஃபைன் அண்ட் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கு. ஸோ நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 45 PW செக் போஸ்ட் இருக்கு. ஸோ ப்ரொஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் செக் போஸ்ட் 45 இருக்கு. அது இன்டர் ஸ்டேட்டும் இருக்கு. அதாவது நம்ம ஜூஜுவாடி செக் போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகாக்கும் நமக்கும் உள்ள செக் போஸ்ட் பார்டர்ல இருக்கு. அதே போல கலியக்காவில் எடுத்தீங்கன்னா கேரளாக்கும் நமக்கு உள்ளது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடுத்த மாநிலத்திற்கும் நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த சோதனை சாவடிகள் எல்லாமே நம்ம வந்து கேமராஸ் வச்சிருக்கோம். 24/7 ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மூலமாக நம்ம இங்கிருந்து மானிட்டர் பண்ணலாம். நாங்கள் கண்ட்ரோல் ரூம் இங்கே வச்சிருக்கோம்.
1: அங்க பரிசோதனை இருந்தாலும்
0: நாங்க இங்க பாத்துக்கலாம். சோ அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத இங்க நாங்க கேமரால பாப்போம். நம்ம எல்லாமே கேமரால ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த வண்டியில கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா நாங்க இங்க இருந்து நாங்க இன்டிமேஷன் கொடுத்து அங்க வெஹிக்கிள் செக் பண்ணி அங்க பிடிக்கிறதுக்கு நாங்க பாப்போம்.
1: கடத்திட்டு வர்றவங்களுக்கு என்ன தண்டனை? அது மருதுபானம் வந்து நீங்க கைப்பற்றுறீங்க ஒண்ணு, அதுபோக அவங்களை சிறை தண்டனை விதிக்க,
0: அவங்களுக்கு கடத்துவதற்கும் அதே மாதிரியான தண்டனை, சிறை தண்டனையும் ஃபைனும் போடுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
2: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
3: செய்தி சுடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:30, 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சந்து தேவானம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் செந்ததே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து.

இனிய பாடல்களின் சங்கமம் இது. தேன் சிந்து தேவானம். நேரம் 9:53 FM ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கார்த்திக் குரலில் பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஹரன் மற்றும் சந்தனபாலா குரல்களில் பாடல், வில்லன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:16:28 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் நியூ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:32 நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சாதனா சருகம் குரலில் பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் மரியான் திரைப்படத்திற்காக. நேரம் 10:42:45 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் விஜய் பிரகாஷ், சூசன் டி மெல்லோ மற்றும் பிளாசி குரல்களில் பாடல் விண்ணை தாண்டிய வருவாயா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம். நேரம் 10:48:55. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:10. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம் கடலும் ஒரு காடுதான் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 பி டபிள்யூ எஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட்செட் கோ, 11:02 முதல் 11:30 வரையிலும்

11:30 to 11:30 வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 6. 12:20 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:20 ஹாய் சிநேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். இம்மாதம் 19 தேதி அன்று காலையில் நடைபெற்ற பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நிரலில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 to 7:00 வரையிலும், 7:20 to 7:15 வரையிலும், 7:25 to 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றில். 9:15 தேன் சிந்து தேவானம். 11:00

வாக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று பத்திற்கு புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.